ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 9ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணித்திங்கள் 16ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்போது 5:55. மங்கள இசை கேட்கலாம். ராகம் மாண்டோ.

மங்கள இசை இடம்பெற கேட்டீர்கள் ராகம் மாண்டோ. தொடர்வது குரளமுதம், அதிகாரம் 108, கயமை, குரல் எண் 7. குரல்: ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிரு உடைக்கும் கூண்கயர் அல்லாதவர்க்கு. பொருள்: கீழ்மக்கள் கன்னத்தில் இடித்து கேட்கும் வலிமையுடையவரை தவிர மற்றவர்களுக்கு உண்ட எச்சில் கையையும் உதரமாட்டார். குறளும் பொருளும் மீண்டும். குறள்: ஈர்கை விதிரார் கயவர் கொடிரு உடைக்கும் கூண்கயர் அல்லாதவர்க்கு. பொருள்: கீழ்மக்கள் கன்னத்தில் இடித்து கேட்கும் வலிமையுடையவரை தவிர மற்றவர்களுக்கு உண்ட எச்சில் கையையும் உதரமாட்டார். குறளமுதம் கேட்டீர்கள்.

இனி இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். காலை ஒலிபரப்பில் இந்த அறிவிப்பினை அடுத்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் இமையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு மாணவி கே த்ரிஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ ஒட்டுண்ணி தொற்று நோய்கள் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டம் அறிவோம், இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.

7:25 குட் மார்னிங் நெல்கிரேஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம், நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள் ஆகியவை இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 திரைக்காணம். 9 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவன் சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். 10:30 மாணவர் குரல். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். தலைப்பு நனவான கனவு. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், நிரலர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர், கைம்பெண்களுக்கான ஆரோக்கியம் குறித்து பன்முக மருத்துவர் டாக்டர் சாஜு அவர்களுடன் நேர்முகம்.

0: பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி. ஒரு சொல் திரைசை, இடம்பெறும் சொல் பனி. நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி இது. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, சரியா தவறா. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 புன்மாலை பொழுது, வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். இஞ்சி சாகுபடி குறித்து கூடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராமமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யா ஹரி அவர்களுடன் நேர்முகம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by VC Pramod. The government has decided to withdraw the temporary regulatory measures governing the sale and distribution of petrol and diesel. The Minister of Petroleum and Natural Gas said that with effect from tomorrow, the temporary measures will be lifted from motor spirit and high-speed diesel through retail outlets of public sector oil marketing companies. According to the statement, during the period of disruptions arising from the West Asia crisis, the government continued to shield retail consumers from the sharp increase in international fuel prices by maintaining stable retail prices of petrol and diesel. This led to a significant price difference between retail fuel prices and those applicable to bulk consumers. Union Information and Broadcasting Ministry has announced 2 major decisions aimed at boosting the Indian film industry. The decisions were taken at a high-level review meeting chaired by Information and Broadcasting Minister Ashwini Vaishnav in New Delhi.

0: நேரம் காலை 6 மணி, பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயமன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே தமிழருடைய மெய்யியல் கோட்பாடுகள் தான் தொன்மையானது. இதற்கு பிறகுதான் எகிப்தியம் கிரேக்கம் எல்லாம். நம்முடைய மெய்யியல் கோட்பாட்டில் பார்த்தால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த சரியை கிரியை என்று சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் அண்ட சராசரத்தை எல்லாம் உருவாக்கி இயக்குகின்ற பரம்பொருள் அதை வணங்குகின்ற பொழுது ஆலயங்களாக தேவாலயங்களாக மசூதிகளாக அமைத்து வணங்குகின்றார்கள். இந்த வழிபாடுகள் எல்லாம் புற வழிபாடுகள். எத்தனை கோயில்கள் ஆலயங்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் ஊர். மக்கள் பண்பட வேண்டுமானால் உள்ளம் திருந்த வேண்டுமானால் உலகியலில் அநீதியின் பக்கம் தலை காட்டாமல் நீதியோடு அறத்தோடு வாழ வேண்டுமானால் வழிபாடு தேவை, ஆலயங்கள் தேவை. அப்படி ஆலயங்கள் இல்லைன்னா அது ஊரே கிடையாது. படிம்பார் நாவுக்கரசர் ஊர் என்று சொன்னால் அங்கு ஆலயங்கள் எல்லாம்

நிற்க வேண்டும், காலை எழுந்து நீராடி வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் வந்து வழிகாட்டி கொண்டே செல்வார். அப்படி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், தேவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், மசூதிக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பதெல்லாம் நம்முடைய சமயங்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் சரியை கிரியை என்றெல்லாம் சொல்லுவார்கள். முதலில் தொண்டு செய்தல், பிறகு வழிபாடு செய்தல், இப்படி பல்வேறு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில எங்கு பார்த்தாலும் தேடி ஆலயங்களை, தேவாலயங்களை, கோயில்களை அடைந்து வழிபாடு செய்த நாம், அங்கு ஆண்டவனை இறைவனை கண்ட நாம், பிறகு அந்த யோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது உள்ளத்தையே கோயிலாக கொள்ள வேண்டும், நம்முடைய உடம்பையே ஆலயமாக ஆக்க வேண்டும், உலகமெல்லாம் தேடி திரிந்த ஆண்டவனை நம்முடைய இதயத்துக்குள்ளே தேட வேண்டும் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாவுக்கரசர் சொல்லுவார், நாம செய்த வழிபாடெல்லாம் இதயத்திலே இறைவனை உள்ளத்திலே குடியேற்றி செய்கின்ற பூசனைகளை எல்லாம் கற்பனையாகவே யோக நிலையிலே உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார். காயமே கோயிலாகும்

இந்த காயம் என்று சொல்லுகின்ற உடலை கோயிலாக, உடம்பையே கோயிலாக, இந்த மனதையே அடிமையாக கொண்டு, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நேயத்தையே நெய்யாகவும் பாலாகவும் திருவஞ்சனம் செய்து நாம் வழிபாடு இயற்றல் வேண்டும் என்று அகப்பூசையை சொல்லுகின்றார். நாம் புறப்பூசையை தேடி தேடி பார்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் ஆலயத்திலே, ஆனால் நம்முடைய உடம்பையே கோயிலாக ஆக்கி அகப்பூசை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதே கருத்தை திருமந்திரத்திலே திருமூலரும் சொல்லுகின்றார். இந்த காயமாக இருக்கின்ற இந்த கோயில் நோயின்றி இருக்க வேண்டும். நோயுருமானால் அங்கே இறைவன் குடிகொள்ள மாட்டான். ஆகவே நோயற்ற உடலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சிறந்த கோயிலாக இருக்கும். அப்படி நோயற்ற சிறந்த கோயிலுக்குள் தான் இறைவன் குடிகொள்ளுவான் என்று அற்புதமாக அழகாக திருமந்திரத்திலே திருமூலநாயனார் சொல்லிச் செல்வான்.

0: வைத்தும் காளா மணி விளக்கே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேயர்களை போது கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள். துவக்கமாக அரவிந்த் குரலில் பாடல்.

ஹஜி சையத் அலி குரலில் கேட்ட பாடல் லொலித்தது. தொடரும் பாடல் இதோ சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

0: சைந்தவி குரலில் கேட்ட பாடலோடு அருளிசை பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். இப்போது விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பெரல்லம் 4 கிராம் கிலோவிற்கு அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை

நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை. விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோராண்டினிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2 அல்லது 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்த வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: தொகுப்பதற்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: இப்போ இஞ்சி விவசாயம் செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிதவெப்ப மண்டலத்துல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே இஞ்சி விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழகத்துல நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் போட்டு இருக்கிறாங்க. அதே போல கோயம்புத்தூர் மிதமான சூழ்நிலை இருக்கக்கூடிய இதுல வால்பாறை இந்த மாதிரியான பகுதிகளிலையும் இஞ்சி விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதிகப்படியான இஞ்சி விவசாயம் பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா.
0: இஞ்சி சாகுபடி குறித்து கூடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராமமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். இடம்பெற கேட்கலாம் நேர்களே, கேட்க தவறாதீர்கள்.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ டோக்கியோலயே இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். இசை கோலங்கள், இமைஜாலங்கள், சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜிபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திங்கள் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா.
1: ஜிபும்பா, அப்படியே டூகே சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட். சில நொடிகளில் அடுத்த அறிவிப்பு தொடரும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லீக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிக

0: குறைந்தபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும், விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது.

0: இருக்கின்றன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டு தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலைத்தல் நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் எண்டமிக்கான பேர்ட்ஸ் பத்தி. இன்று நாம் கேட்க போகும் பறவை இனம்
3: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க போகும் பறவை இனம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டுமே காணப்படும் ஒரு அழகிய மிகவும் அரிதான பறவை ஆகும். அதோட பெயர் தான் ஒயிட் பெலி ட்ரீப்பைன்னு சொல்லுவோம். இதுக்கு தமிழ்ல வெண்வயிற்று மரக்காகம் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்காவோட குடும்பத்தை சேர்ந்தாலும் இது வந்து மிகவும் ஒரு அழகிய தோற்றத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இந்த ட்ரீப்பையோட உருவ அமைப்பு பார்த்தீங்கன்னா இது சுமார் 45

0: 50 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். இது ஒரு மீடியம் சைஸான ஒரு பறவை இனம். இதுக்கு முக்கியமான ஒரு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா அதோட நீளமான வால் தான். இதோட தலை மற்றும் கழுத்து கருப்பு நிறத்திலும் வயிற்று பகுதி வந்து வெள்ளை நிறத்திலும் இருக்கும். இதோட முதுகு மற்றும் இறக்கை பார்த்தீங்கன்னா பழுப்பும் சாம்பலும் கலந்த நிறத்துல இருக்கும். இதோட நீண்ட வால் வந்து இதுக்கு இந்த மரக்கிளைகளுக்கு இடையே வேகமாக நகர ரொம்பவும் உதவியா இருக்குது. இந்த பறவை இனங்கத்துல ஆண் மற்றும் பெண் பறவைகள் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பறவையோட வாழ்விடம் பார்த்தீங்கன்னா நம்ம எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அப்புறம் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அப்புறம் ஷோலா காடுகள் இந்த மாதிரி பகுதியில தான் வாழும். இது மோஸ்டா மரங்களில நடுப்பகுதி மற்றும் மேல் பகுதியில அதிகமா பார்க்கலாம். இந்த பறவையோட உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆம்னிவோரஸ் பறவை. அதாவது பழங்களையும் சாப்பிடும், பூச்சிகள், வண்டுகள், சிலந்திகள், அப்புறம் சிறிய சிறிய பல்லிகள் இதெல்லாமே தன்னோட உணவை உட்கொள்ளும். இந்த உணவு பழக்கம் காரணமாக இது இந்த காட்டு உணவு சங்கிலியில முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கிரீப்பையோட இனப்பெருக்கம் காலம்னு பார்த்தோம்னா ஜனவரியிலிருந்து மே மாதம் வரை இனப்பெருக்கம் காலம். கூட பார்த்தீங்கன்னா மோஸ்டா இந்த மரங்களில உயரமான கிளைகள்ல கூடு கட்டும். அந்த கூடை வந்து சிறிய குச்சிகள் அப்புறம் வேர்களை பயன்படுத்தி இந்த கூடை வந்து ஒரு கோப்பை போல ஒரு வடிவத்துல ரொம்ப வலிமையான கூடை கட்டும். முட்டைகள் பார்த்தீங்கன்னா 2-4 முட்டைகள் இடும். இந்த பறவையில ஆணும் பெண்ணும் 2 பேருமே குஞ்சுகளை பராமரிக்கும். இந்த ட்ரீப்பை நம்ம சூழலுக்கு என்ன மாதிரி முக்கியத்துவம் தருதுன்னு பார்த்தோம்னா இது பழங்களை சாப்பிட்டு அந்த விதைகளை பறப்பது. இது ஒரு முக்கியமான பயன்பாடு ஆகும். ஏன்னா இதனால புதிய மரங்கள் நமக்கு வளர உதவியா இருக்குது. மட்டும் இல்லாம இது இந்த பூச்சிகள் பல்லிகள் இதெல்லாம் சாப்பிட்டு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. எனவே இது வந்து ஒரு காடு இயற்கைய மறு உற்பத்திக்கு முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளில இருக்கிற பசுமை மாறா காடுகள் வந்து பாதுகாக்கப்படும் போது தான் இந்த பறவை இனமும் நம்ம எதிர்காலத்துல பாதுகாக்கப்படும்.
1: நன்றி.
2: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு மாணவி கே திர்ஷியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
3: ஒட்டுண்ணி தொற்று குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: மலேரியா இட்ஸ் ஆல்சோ ஏ பாராசிடிக் டிசீஸ். வெதர் அது கூட வந்து என்னன்னா டெத்தை காஸ் பண்ணுமான்னு கேட்டா, அன்டில் அன்லஸ் அது ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணல, அதை வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் தெரப்பிக்குள்ளே கொண்டு வரல, பேஷண்ட் ரிகவரி ஸ்டேட்டஸ் எதுவும் காட்டல, அதோட சேர்ந்து வைரல் இல்னஸோட சேர்ந்து டெங்கு ஃபீவரோட சேர்ந்து கூட வந்து அசோசியேட்டட் வந்து என்னென்னா பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அசோசியேட்டடாக வந்துருச்சுன்னா இட் வில் ஆல்சோ லீட் டு ஏ வெரி வெரி சீரியஸ் கண்டிஷன். ஸோ 70-80% ஆல் த பாக்டீரியல் ஆல் த வைரல் ஆல் த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எவ்ரி திங் கேன் பி ட்ரீட்டட் வித் பேசிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேசிக் ப்ரிகாஷன்ஸ். எல்லாத்தையும் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு ப்ரிகாஷன் வச்சோ, பேசிக் ட்ரீட்மெண்ட் பிளான் ப்ரோட்டோகால் எல்லாத்தையும் வச்சுட்டு டாக்டரோட ப்ராப்பரான அட்வைஸை ஃபாலோ பண்ணாலே ஒரு 70-80% வந்து என்னன்னா நம்ம இந்த கம்யூனிகபிள் இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ல எல்லாத்துலேருந்தும் வந்து என்னன்னா நம்ம ரிலீவ் ஆகிக்கலாம். அடுத்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்தியாவில் வந்து என்னன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் காமனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டயபெட்டிஸ் மெல்டஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், அது ரெண்டு தான் வந்து என்னன்னா மோஸ்ட் காமனாக இருக்கிறது. அதை தாண்டி மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்லிபிடிமியா, அதாவது ஒபிசிட்டிங்கிற ஒரு ப்ராப்ளம். ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஒரு அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் கண்ட்ரீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து என்னன்னா ஒபிசிட்டி ஆப்வியஸ்லி வந்து என்னன்னா கண்ணுக்கு தெரியறத விட வந்து என்னன்னா பாடியில் இருக்கிறது தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்ம மோஸ்ட் மோர் ஸ்பைசி அண்ட் மோர் ஆயில்

0: ஹில் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால. இதுவே நீங்கள் நார்த் கண்ட்ரி அமெரிக்கன் கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா யூ கேன் விசிபிளி நீங்கள் விசிபிளாகவே வந்து என்னென்னா ஒரு ஒபீஸ் பர்சனை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஒரு 10 வந்து என்னென்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 4-5% வந்து என்னென்னா ஒபீஸாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா ஒபீஸ் பர்சன்ஸ் யார் இருக்காங்க தான் இல்லைனால நான் சொல்ல, பட் கம்பேரிசிட்டிவ்லி நமக்கு அது வெளியில் பார்க்கறத விட பாடிலி சேஞ்சஸ் நிறைய நடக்கும். நான் ஒன்றும் அவ்வளோ குண்டாலாம் இல்லையே, நான் இதுக்கு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு பாடிக்கும் ஒபிசிட்டிக்கும் அதுக்கும் வந்து என்னென்னா ரொம்ப பெரிய சம்மந்தம்லாம் இல்லை. எல்லாருக்கும் வந்து என்னன்னா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க குண்டா இருக்கணும்னு அவசியம் எதுவும் கிடையாது. எல்லாருமே நம்ம பண்ணுற இன்னொரு தப்பு என்னன்னா கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பார்ப்போம். கொலஸ்ட்ரால வந்து ஆக்சுவலி ஃபாஸ்டிங் லிபிட் ப்ரொஃபைலில் நிறைய வேல்யூஸ் இருக்கு. இவங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னன்னா ஒரு பேசிக்கான ஒருத்தங்க, இப்போ ஒரு ப்ரோ ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவங்களோ இல்லை ஒரு யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னு வைங்க, ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் வச்சுட்டு கொலஸ்ட்ரால் எனக்கு 200 தான் இருக்கு, ஏன்னா எனக்கு இதுக்கு டேப்லெட்ஸ் எதுவும் தேவையில்லை, இதுக்கு நான் பார்த்தேன் ஆன்லைனில் பார்த்த நார்மல் தான் இருக்கு, கொலஸ்ட்ரால் 200 வித்தின் லிமிட்ஸில் தான் இருக்கு, பிரச்சனை எதுவும் இல்லை, நான் இதுக்கு டேப்லெட் எடுக்கணும்னு கேட்கலாம். ஆனால் கொலஸ்ட்ராலுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயமும் இருக்கும், அதையும் கவனிக்கணும். டோட்டல் கொலஸ்ட்ரால் மட்டும் பார்த்தாது, ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன்ஸ், லோ டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன்ஸ், அதெல்லாமே இருக்குது. நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம், நல்ல கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குங்கிற அந்த ரேஷியோஸும் இருக்குது. இந்த ரேஷியோஸையும் நீங்கள் எல்லாமே பார்க்கணும். ட்ரைக்ளிசரைடு இப்போ என்ன ஏன் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்குது, அது நம்ம உடம்புல இருக்கிறத ரத்தத்தில் கண்டுபிடிச்சிடும். கொலஸ்ட்ராலோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும். ட்ரைக்ளிசரைடு ஆப்வியஸாக பார்க்கணும். கொலஸ்ட்ரால் ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிற இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த மாதிரி விஷயங்கள், ட்ரைக்ளிசரைட்ஸ் ஏதாவது உடம்புல ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டேப்லெட்ஸ் நெசசரியாக தேவைப்படும். எல்லா டைமும் ஃபுட்டை வச்சு என்னென்னா உங்களால் வந்து என்னென்னா எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் வந்து என்னென்னா செட்டில் பண்ண முடியாது. ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து என்னென்னா டேப்லெட்ஸோட உதவி கண்டிப்பாக தேவை. ட்ரைக்ளிசரைட் ஹைப்பர் ட்ரைக்ளிசரைடுமையானே தனியும் ஒரு கண்டிஷனும் இருக்குது, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிட்டு அதன் காரணமாக கொலஸ்ட்ரால் கூடுதலான கொலஸ்ட்ரால் ரத்த நாளத்தில் போய் அஃபெக்ட் ஆகிட்டு அத்ரோஸ்க்ளரோசிஸ் வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. கொலஸ்ட்ரால் வந்து என்னென்னா போயிட்டு ஒரு முக்கியமான ரத்த நாளத்தில் போய் அடைச்சிருது, அதன் காரணமாக ஹார்ட் அட்டாக் ஆகுறதோ பிளாக் ஆகுறதோ ஒரு வேலையை செய்ய முடியாமல் போகிறது இதெல்லாமே நடக்கும்.
1: ஒட்டுண்ணி தொற்று குறித்த பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
2: புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த சட்டம் இந்தியா முழுவதும் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சிறப்பு சட்டமாகும். இந்த சட்டம் ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி அனைத்து குழந்தைகளுக்கும் சமமாக பொருந்தும் ஒரு பாலின நடுநிலை ஜெண்டர் நியூட்ரல் சட்டமாகும். இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் என்னவென்று சொன்னால், 18 வயதுக்கு கீழ் உள்ள அனைத்து குழந்தைகளும், 18 வயதுக்குட்பட்ட அனைத்து நபர்களும் குழந்தைகளாக கருதப்படுவார்கள். ஆண் பாலினத்தவராக இருந்தாலும் பெண் பாலினமாக இருந்தாலும் அந்த குழந்தை பாலின பொதுத்தன்மையோடு பாதிக்கப்பட்ட குழந்தை ஆணோ அல்லது பெண்ணோ இருபாலருக்கும் இச்சட்டம் சமமான பாதுகாப்பை வழங்குகிறது. இந்த சட்டத்திலே மிக மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெயர், பள்ளி, புகைப்படம் அல்லது அடையாளம் அல்லது அவர் வசிக்கின்ற வசிப்பிடம், ஊர் போன்ற எந்த விதமான விவரத்தையும் எந்த ஊடகங்களிலோ அல்லது பொது வெளியிலோ வெளியிடக்கூடாது என்பதாகும். காரணம், குழந்தைகள் என்பவர்கள் மிக மென்மையாக தங்கள் மனதிலே பசுமரத்தாணி போல் பல விஷயங்களை பதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கல்வி கற்கவும் சமுதாயத்திலே எதிர்காலத்திலே அவர்கள் நல்ல நிலையை அடைவதற்கும் எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த குற்றங்களிலே பாதிக்கப்படுகின்ற அந்த குழந்தைகளுக்கு மிக மிக இரகசியமாக அவர்களுடைய அனைத்து விசாரணைகளும் இருப்பதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. குழந்தை நட்பு பற்றி விசாரிக்கும் பொழுது குழந்தைகளிடம் விசாரணை நடத்தும் காவல் சீருடை போன்றவற்றை அணியாமல் பெண் குழந்தைகளை பெண் காவலர்கள் மட்டுமே விசாரிக்க வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. இந்த சட்டத்திலே மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படக்கூடிய சில பிரிவுகள் உள்ளது. அந்த பிரிவுகள் படி சட்டப்பிரிவு 3-4 ஆகிய போக்சோ சட்டங்கள் வன்கொடுமையாக குழந்தைகளின் பாலியல் ரீதியாக அத்துமீறி மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வன்கொடுமையை ஏற்படுத்துகின்ற நபர்களுக்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் என்றும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம், இன்னும் நீதிமன்றம் மிக அதிகமாக தண்டனை என்று கருதப்படக்கூடிய தண்டனை தருவதற்கும் இதிலே வாய்ப்பு இருக்கிறது. அதேபோன்று பிரிவு 5 மற்றும் 6 ஆகிய இந்த குற்றங்களை செய்பவர்களுக்கு தீவிர ஊடுருவும் பாலியல் வன்கொடுமை என்று சொல்லப்படுகின்ற இந்த குற்றங்களை செய்பவர்களுக்கு பெற்றோர், ஆசிரியர், காவலாளி, மருத்துவர் அல்லது நம்பிக்கை உரியவர்களால் நிகழ்த்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள் குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஆயுள் காவல் தண்டனை, சில தீவிர வழக்குகளில் மரண தண்டனை வரை கூட விதிக்கப்படுவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்திருக்கிறது. பிரிவு 11-12 என்கின்ற இந்த சட்டத்தினுடைய பிரிவுகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படுகின்ற குழந்தைகளிடம் பாலியல் ரீதியாக சைகைகள் காட்டுவது, ஆபாசமாக பேசுவது, அலைபேசி அல்லது இணையம் வழியாக ஆபாச பதிவுகளை அனுப்புவது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது.
0: சட்டம் அறிவோம்.

0: இதுவரை இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
1: நேரிலே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.
0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பாக நனவான கனவு என்ற தலைப்பில் உங்களுடைய நனவான கனவுகள் பற்றியும் அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: பிற்பகல் 2:30 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் கைம்பெண்களுக்கான ஆரோக்கியம் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் சாஜு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி.
2: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷிட் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷிட் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர்

0: பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வுகாண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது.

0: அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகே உள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஷ்மாஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 7:25.

0: கட்டா குஸ்தி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டீங்க. அடுத்த பாடலை கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

Turn on!

0: கேட்ட பாடல் வேட்டையின் திரைப்படத்திற்காக ஒலித்தது.
1: இது
2: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
3: என்னமா கீழே சத்தம்
4: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

கேட்ட பாடல் பிச்சைக்காரன் 2 திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

0: கேட்ட பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

நெஞ்சுக்குள்ளேயே கிடைத்த குரு தரிசனத்தை முடித்துக்கொண்டு அவன் கண்களை திறந்தபோது அங்கே அவன் எதிரில் நீலநாகமரவர் நின்று கொண்டிருந்தார். அவர் கைகளில் ஒரு கருநாகம் படத்தோடு சேர்த்து இறுக்கி பிடிக்கப்பட்டிருந்தது. கீழே சுரமஞ்சரி மயங்கி விழுந்து கிடந்தாள். சுற்றிலும் கூட்டத்தினர் மிரண்ட கண்களோடு பார்த்து கொண்டிருந்த போதே அந்த சர்பத்தை கீழே எறிந்து படத்தை மிதித்துக் கொண்டு நின்றார் நீலநாகமரவர். தொழுத கையுள்ளும் படை நடுங்கும் என்று நேற்று நான் கூறியிருந்ததை இவ்வளவு விரைவில் நீ மறந்து விடுவாய் என்று நான் நினைக்கவில்லை இளங்குமரா. இந்த சமயத்தில் நான் இங்கு வந்து சேர்ந்திருக்கவில்லையானால் இதற்குள் நீ பாம்பு கடித்து இறந்து போயிருப்பாய் என்று சினத்தோடு அவனை கடிந்து கொண்டார் நீலநாகமரவர். அதற்குள் வானவெல்லியும் வசந்தமாலையும் ஓடிவந்து சுரமஞ்சரியின் மயக்கத்தை தெளிவித்திருந்தார்கள். அவர்களோடு வந்திருந்த யவன பணியாளனை மட்டும் காணவில்லை. அவன் எங்கோ ஓடிப்போயிருந்தான். கூடியிருந்த கூட்டத்தினரும் நீலநாகரும் அந்த பெண்களை சுட்டெரித்து விடுவது போல பார்த்தார்கள். முணுமுணுத்தார்கள், இவள் பெரிய வஞ்சக பெண் பேய், இல்லாவிட்டால் இவர் மேல் பெரும் பக்தியுள்ளவளைப் போல நடித்து பூக்குடலைக்குள் பாம்பை மறைத்து கொண்டு வந்து இவரை கொலை செய்ய முயலுவாளா? என்ன அநியாயம்! பூம்புகார் நகரம் எவ்வளவோ கெட்டுப்போய்விட்டதையா. ஒரு பாவமும் அறியாத இந்த இளைஞரை கொன்று இவளுக்கு என்னதான் ஆகப் போகிறதோ என்று கூட்டத்திலிருந்து தன்னை பற்றி பலவிதமாக எழுந்த குரல்களை கேட்டு சுரமஞ்சரி நெருப்பை கொட்டினார் போல துடித்தாள். இளங்குமரனோ புன்வுருவல் மாறாத முகத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு ஒரு பாவமும் தெரியாதய்யா. எங்கள் தந்தை கூறியபடி மலரிட்டு வணங்க வந்தேன் என்று தொடங்கி உணர்ச்சிகரமாக நெகிழ்ந்து வாய்விட்டு அழுது கொண்டே ஏதோ சொல்ல வந்த சுரமஞ்சரியை நோக்கி இடிமுழக்க குரலில் தூற்றி பழித்துவிட்டு வெறும் பழிப்பால் மட்டும் அடக்க முடியாத சினத்தில் என்ன செய்கிறோம் என்ற உணர்வே இன்றி கீழே கிடந்த கல் ஒன்றை எடுத்து அவள் மேல் எரிய பாய்ந்தார் நீலநாகமரவர். அவ்வளவுதான், அந்த பெரிய கூட்டத்திற்கு உணர்ச்சி தீயை மூட்டிவிட்டார் போலாயிற்று அவர் செயல். எல்லோரும் அவரவர்களுக்கு தோன்றியபடி கல்லையும் கட்டையையும் எடுத்து எரிய துணிந்து விட்டார்கள். தாங்கள் உயிர் பிழைத்து பட்டின பாக்கத்துக்கு திரும்ப போவதில்லை என்று அந்த மூன்று பெண்களும் உணர்வு செத்து உயிர் மட்டும் சாகாமல் மருண்டு நின்றபோது ஒரு விந்தை நிகழ்ந்ததை கண்டார்கள். யாரும் எதிர்பாராத விதமாக எல்லாவற்றையும் இந்த உடம்பில் எரியுங்கள் என்று இளங்குமரன் அவர்களுக்கு அருகில் வந்து முன்புறம் நின்று கொண்டான். அவர்களை நோக்கி எரிய பெற்று பாய்ந்து வந்த சில கற்கள் அவன் மேல் விழுந்தன. அடுத்த கணம் கூட்டத்தினரும் நீலநாகரும் ஒன்றுமே செய்ய தோன்றாமல் திகைத்து நின்றார்கள். கற்கள் அவர்கள் கைகளிலிருந்து நழுவின. வேறு பூக்களை நம்பாமல் என்னையே உயிர்ப்பூவாக உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன் என்று கண்ணீர் மல்க இளங்குமரன் பாதங்களில் வீழ்ந்தாள் சுரமஞ்சரி. நீலநாகர் புயலாக மாறினார், இடியாக இடித்தார். விலகிப்போ, உனக்கு அந்த பாதங்களை வணங்குவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? குடலைக்குள் நாகப்பாம்பை கொணர்ந்தது போல உன் இதயத்தில் நீ என்னென்ன நச்சு எண்ணங்களை அடைத்துக் கொண்டு வந்திருக்கிறாயோ என்று இறைந்து கத்திக்கொண்டே ஓடிவந்து அவளை அவன் பாதங்களிலிருந்து அவர் விலக்க முயன்ற போது அவள் தானாகவே விலகுவதற்காக நிமிர்ந்தாள். அப்படி அவள் விலக நிமிர்ந்த போது கல்லறிப்பட்டு இளங்குமரன் நெற்றியில் காயமாயிருந்த இடத்திலிருந்து இரத்த துளி ஒன்று சிவப்பு இரத்தின மணி போல் உருண்டு சரிந்து நழுவி அவளுடைய நெற்றியில் திலகமிட்டார் போல் உதிர்ந்தது. அவனுடைய அந்த நெற்றி காயத்தை தன் கைகளால் தானே துடைக்க வேண்டும் என்று சுரமஞ்சரியின் இதயம் தவித்தது. உத்தம குணமே நிறைந்து சத்திய தரிசனம் தரும் உன்னதமான மனிதர்களை காவியங்களில்தான் காண முடியும் என்று நீங்கள் கூறியது தவறு. இதோ வாழ்விலேயே என் கண்முன் உங்களை அப்படி உத்தமராக நான் காண்கிறேனே என்று அவனிடம் சொல்வதற்கு அவள் நாவு துடித்தது. ஆனால் சொல்வதற்கு வேண்டிய வார்த்தைகள் வரவில்லையே. அவள் தவித்தாள். இதென்ன அநியாயமுடி வசந்தமாலை, பூக்கூடையில் பாம்பு எப்படி வந்தது என்று பேயறைந்தாற்போல் அரண்டு போய் நின்று கொண்டிருந்த வானவல்லி வசந்தமாலையின் காதருகே மெல்ல கேட்டாள். ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறதம்மா, யார் செய்தது என்றுதான் சொல்ல முடியவில்லை. நான் இதை அப்போதே நினைத்தேன். ஒரு நாளும் இல்லாத திருநாளாய் உங்கள் தந்தையார் இங்கே போய் வருமாறு நம்மை அனுப்பிய போதே இதில் ஏதோ சூதிருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது என்று மெல்லிய குரலில் அவள் செவியருகே முணுமுணுத்தாள் வசந்தமாலை. இடது கையை நெற்றிக்காயத்தின் மேல் வைத்து அடைத்துக் கொண்டு புன்னகை குன்றாத மலர்ச்சி முகமெங்கும் முன்போலவே இளங்க இளங்குமரன் சுரமஞ்சரியை பார்த்தான். மெல்ல வலது கையை உயர்த்தி செந்தாமரை பூவின் உள் இதழ் போன்ற அகங்கையை அசைத்து நீங்கள் போகலாமே என்று குறிப்பை புலப்படுத்தினான். அவள் அதை புரிந்து கொண்டாலும் தயங்கி நின்றாள். கண்களிலும் இதழ்களிலும் எதையோ பேச வேண்டும் என்ற உணர்வும் தயங்கி நின்றது. நான் ஒரு பாவமும் அறியாதவள், இப்படி

பிறர் குற்றமாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நான் சாதாரண பெண், நான் செய்தது குற்றம் என்று என் மனமே உறுத்துகிறது. இதற்கு அவனிடமிருந்து பதிலே இல்லை. மௌனம்தான் நிலவியது. சிரித்துக்கொண்டே பழையபடி அவளை நோக்கி கையை அசைத்தான் அவன். சுரமஞ்சரி கூட்டத்தினரின் வசை மொழிகளை செவிகளில் நிரப்பிக்கொண்டு பல்லக்கு தூக்கிகள் காத்துக்கொண்டிருந்த இடத்திற்கு நடை பிணமாக சென்றாள். வசந்த மாலையும் வானவெளியும் பின்தொடர்ந்தனர். கூட்டத்தில் சிலர் அவர்களை கண்டு வெறுப்புடனே வேறுபுறமாக முகத்தை திருப்பிக் கொண்டு காரை உமிழ்ந்தனர். கைகளை சொடுக்கி முறித்தனர். இப்படி கெட்ட குணம் படைத்த பெண்களை 7 செங்கல் தலையிட்டு கழுதை மேலேற்றி பூம்புகார் துறைமுகத்திற்கு எதிரே உள்ள வெள்ளிடை மன்றத்தை சுற்றி வர செய்ய வேண்டும் என்று அந்த ஊர் வழக்கமான தண்டனையை அவர்களும் கேட்கும்படி இறைந்து கத்தினான் கூட்டத்தில் ஒருவன். கலகலப்பிலிருந்து விலகி பல்லக்கின் அருகில் வந்ததும் சுரமஞ்சரி சூறாவளியானாள். அடிவானவல்லி, இந்த பல்லக்கு பரிவாரம் எடுபிடியாட்கள் பொன்னும் மணியுமாக மின்னும் அணிகலன்கள் எல்லாவற்றையும் இடித்து நொறுக்கி கொண்டு போய் நேர் கிழக்கே கடலில் கொட்டுங்கள். என்னை விட்டுவிடுங்கள். இந்த பல்லக்கு நரகத்துக்கு போகும் வாகனம். நான் இதில் ஏறி வரமாட்டேன். இந்த எப்போதோ செய்த பாவங்களைப் போல் என் உடம்பை சுற்றி கொண்டிருக்கும் இந்த பொன்னரி மாலை, மின்னிடை ஒட்டியானம், முன்கை வளையல்கள் எல்லாவற்றையும் கொண்டு போ. என் தந்தையாகிய கொடும்பாவியிடம் கொடு என்று வெறியோடு அறை கூவியவளாய் தன் உடம்பில் அங்கங்கே இருந்த அணிகலன்களை தாறுமாறாக கழற்றி பல்லக்கில் எரியலானாள் சுரமஞ்சரி. அம்மா, அம்மா, இது என்ன காரியம்? பொது இடத்தில் எல்லோரும் காண இப்படி என்று தன்னை தடுக்க முன்வந்த வசந்த மாலையை பிடித்து தள்ளினாள் அவள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: குட் மார்னிங் மெல்கிரேஸ் நிகழ்ச்சியில் அடுத்து
1: அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று தமிழக அரசின் இலவச பாடப்புத்தக திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். கல்வி அனைவருக்கும் சம உரிமை என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு மாணவர்களின் கல்வி செலவுகளை குறைக்கும் வகையில் இலவச பாடப்புத்தக திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் பொருளாதார நிலையில் பின்தங்கிய மாணவர்களும் கல்வி பெற தடையில்லாமல் பாடங்களை படிக்க உதவுவதாகும். இதில் அரசு பள்ளி மாணவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் மற்றும் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பயன்பெறலாம். அது மட்டும் அல்லாமல் பல உதவிகளும் வழங்கப்படுகின்றது. அனைத்து பாடங்களுக்குமான இலவச பாடப்புத்தகங்கள் கல்வியாண்டு தொடங்கும் போது வழங்கப்படுகிறது. புதிய பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டம் பள்ளி மூலம் நேரடியாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு எந்த கட்டணமும் இல்லை. அனைவருக்கும் சமமாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. இத்திட்டம் பள்ளி மூலம் நேரடியாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு எந்த கட்டணமும் இல்லை. அனைவருக்கும் சமமாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. இதனால் பெற்றோருக்கு கல்வி செலவு குறைகிறது. மாணவர்களுக்கு நேரத்தில் புத்தகம் கிடைக்கிறது. கல்வி தரம் மேம்பாடு அடைய செய்கிறது. பள்ளி விலகல் என்பது குறைக்கப்படுகிறது. எனவே இலவச பாடப்புத்தக திட்டம் என்பது எளிமையாகவும் சமமாகவும் மாற்றிய ஒரு சிறந்த நலத்திட்டமாகும். மாணவர்களுக்கான இந்த திட்டத்தை மாணவர்கள் பயன்படுத்தி நல்ல கல்வி பெற வேண்டும்.

மனம் என்பது நம்மை ஆளும் கருவி. அது சரியான முறையில் இயக்கப்பட்டால் மட்டுமே சரியான வழியில் இயங்கும். குட் மார்னிங் நில்கிரீஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து புத்துணர்ச்சி தரும் புதிய பாடல்கள். தக்லைஃப் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாக திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடல் ஒலித்தது.
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: ஷெட்ஸ்ரீராம் மற்றும் சாஷா திருப்பதியின் குரலில் ஒழித்த அந்த பாடல் இணை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து ஒழிக்க கேட்டீர்கள்.
1: காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நீங்கள் கேட்டு ரசித்த அந்த பாடல் மூன்று பேர் மூன்று காதல் திரைப்படத்திற்காக நேகா பேசனின் குரலில் ஒலிக்க கேட்டீர்கள். பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. என்றைக்குமே இன்றைக்கு புலரும் நாள் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின் தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கும் இல்லைங்களா. அந்த வகையில் நம்ம எல்லாருமே ஒரு பிரார்த்தனையோட தான் இந்த நாளை தொடங்குகிறோம். அதற்காக ஒரு சின்ன ஒரு கோட்டு உங்களுக்காக சொல்ல அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பிரியமானவர்களின் பிரார்த்தனைகளில் இடம்பெறுவதே ஆக சிறந்த பிரியம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கோட்டுன்னு இருக்குது. ஸோ நமக்காக இன்னொருத்தர் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரயத்தனம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு வரமாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு கோட்டோட நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை கேட்கலாம்.

0: எட்டு மணி 48 நிமிடத்தில் நீங்கள் கேட்டு முடித்த அந்த பாடல் அழகிய தீய திரைப்படத்திற்காக ரமேஷ் விநாயகம் இசையமைத்து பாடியிருந்தார்.
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
0: ஓடி எஃப்எம் 101.8 திரைகணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலையத்தில் நேரம் 8:49. அடுத்ததாக தொடரும் பாடல் குலைபே கவாலி திரைப்படத்திற்காக.

0: விவேக் மர்வின் இசையில் இன்னோகங்க அந்த பாடலை பாடியிருந்தார்.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். இசை கோலங்கள், இமைஜாலங்கள், சுகம் தேடுங்கள்.
2: வரேவா. சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: ஏப்ரல் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
2: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது. நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள்? இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
0: ஸ்டுடியோ டைம் 8:55 ஆக போகுதுங்க. திரைக்காரம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். ஸோ அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கோட்டை சொல்லிட்டு பாடல் ஒளிபரப்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்னா அதற்கு எது மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதிகமான அன்பு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்போவுமே நிலைச்சிருக்க விடாது. அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, புரிதல் வந்து ஆழமாக இருக்கணும். ஆழமான புரிதலும் அதற்கு ஏற்ற அன்பும் இருந்தால் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நடச்சிருக்கும். இந்த ஒரு கோட்டோட இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக இதை வந்து கொண்டே இருக்கிறது.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய திரைக்கான நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, இந்த பாடல் உரியாடி திரைப்படத்திற்காக மசாலா கஃபே மற்றும் சூரத் சந்தோஷின் குரலில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் உருவிட்டு உருவந்த திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டீங்க. நேரம் இப்போ 9:06.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் சைலஜா குரல் கல்ல மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடல் ஒலித்தது. அடுத்து இடம்பெறுவது
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால் ஒரு அழகான கடற்கரை. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கள் கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எரிஞ்சிட்டு போயிருக்கோம். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கக்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்றைக்கி தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள் பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம் அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை எடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலேருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அதை சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும். காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டால் கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னார். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம். கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம். நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்கவுங்க வாயிலேயே திணிச்சுடணும், அதுகளை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார். இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள். கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது. இவர் வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலேயே திணித்து சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னாரில்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணால் என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா, அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதிலேருந்து உருவானது தான் அந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம். கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல, அதுதான் அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்து தான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்காரு, வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேர்களை போது உதகை உழவர் சந்தை இன்றைய காய்கறி விளைநிலவரத்தை கேட்டறியலாம். கத்தரிக்காய், கிலோவிற்கு 52 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 44 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 25 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அவரை 70 ரூபாய்க்கும், புடலங்காய் 28 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 50 ரூபாய்க்கும், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 50 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 55 மற்றும் 45 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 54 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 38 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 52 ரூபாய், தேங்காய் 44 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 25 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், கருணைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 மற்றும் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 மற்றும் 25 ரூபாய்க்கும், கேரட் 45 ரூபாய்க்கும், பீட்ரூட் 40 ரூபாய்க்கும், நூல்கோல் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. டர்னிப் 35 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய்

காலிஃபிளவர் 40 ரூபாய், பட்டாணி 150 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 190 மற்றும் 170 ரூபாய்க்கும், இஞ்சி 180 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கரி பீன்ஸ் 60 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 90 மற்றும் 100 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 130 மற்றும் 120 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 80 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்குருட்டி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு கீரை, பருப்பு கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 75 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 110 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை உதகை உழவர் சந்தை இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறிந்தீர்கள்.

புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ரா குரல்களில் கேட்ட பாடல் ஒலித்தது. இந்த படம் 1990 வெளியான ஒரு படம். இந்த திரைப்படத்தை வந்து பிரபல எழுத்தாளரும் இயக்குநருமான பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இசையமைப்பாளர் இளையராஜா இந்த படத்தை தயாரித்ததோட இசையும் அமைச்சிருக்கார். அடுத்த பாடல் உங்களுக்காக பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட்.

மனோ மற்றும் சித்ரா குரல்கள்ல பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடல் ஒலித்தது. இந்த திரைப்படம் 1988 ஆண்டு வெளிவந்த திரைப்படம்.

0: இளையராஜா மற்றும் சித்ரா குரல்களில் ரொம்பவே அழகான பாடல் கரகாட்டன் திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. ராமராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த திரைப்படம் இது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து 1989 வெளியான திரைப்படம். நகைச்சுவைக்கு ஒரு சிறந்த படமாக பெயர் பெற்ற ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இளையராஜா சாரோட கிராமிய இசையில் கரகாட்ட கலைக்கு புத்துயிரும் மதிப்பும் பெற்றுத்தந்த சூப்பரான ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ரேட்டோ ராகங்கள் திரைப்படத்தில் ரொம்பவே அழகான பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 9:35.
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

கமல்ஹாசன் எஸ் ஜானகி குரல்கள்ல ரொம்பவே அழகான பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது ரேட்டோர் அரங்கல் நிகழ்ச்சிக்காக. இந்த திரைப்படம் 1990 வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன், ஊர்வசி, குஷ்பு, நாகேஷ் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே நடிச்சிருந்தாலும் ஒரு கேரக்டர் மட்டும் நமக்கு நிச்சயமாக மறக்கவே முடியாது, அதுதான் பீம் பாய் கேரக்டர். இன்னொரு விஷயம் என்னென்னா, லேப்டாப்பை வந்து முதன் முதலாக நம்ம தமிழ் திரைப்படத்தில் இந்த படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகே, அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக, இதே ஸ்லோ மோஷன் அதே வெர்ஷனில் வருது. அடுத்த பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து.

அருண்மொழி மற்றும் சொன்னலதா வாய்ஸ்ல ஒரு சூப்பரான பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து பார்த்தோம், கேட்டோம். செல்வா, கனகா இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. 1994 ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம்.

இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் ரொம்பவே அழகான பாடலை கேட்டோம். பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படம் 1985 வெளிவந்த தமிழ் திரைப்படம். கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் இளையராஜா அவர்களை இசைமைத்த மிகச்சிறந்த ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலோட பேக்ரவுண்டில் ஃபீமேல் பாடும்போது ராஜா சார் அவர்கள் வாய்ஸும், மேல் பாடும்போது ராஜா சார் பாடும்போது ஜானகி அவர்கள் வாய்ஸும் ரொம்பவே அழகாக இருக்கும். பேக்ரவுண்ட் வாய்ஸு இந்த பாடலுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா இந்த அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பாடல் இதோ கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக. ஸ்டே டியூன்ட்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரல்ல ரொம்பவே அழகான பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. இந்த திரைப்படம் 1990 ஆண்டுல வசந்த் இயக்கத்தில் வெளியான ஒரு இந்திய தமிழ் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ரொம்பவே அழகாக பாடியிருப்பார் இந்த பாடலை. இந்த படம் 200 நாட்களை கடந்து ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலோடு ரெட்டோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: பூங்குயிலே தேதி ஒன்று கேளு,
0: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
3: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை.
0: நெருங்கிய தோழி

0: போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
2: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8. கேட்போம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. நேர்களை கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: மண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. மாணவர் குரல்.
2: ஹாய், உங்க பேர் என்ன?
3: மை நேம் இஸ் தீக்ஷித்.
2: ஓகே தீக்ஷித், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 3வது.
2: 3வது படிக்கிறீங்களா? ஓகே, எப்படி படிப்பீங்க தீக்ஷித்? நல்ல ஸ்மார்ட் பாயா?
3: எஸ் மேம்.
2: ஓகே, எத்தனை ரேங்க் எடுப்பீங்க தீக்ஷித்?
3: ஃபர்ஸ்ட் இல்லனா செகண்ட் மேம்.
2: ஃபர்ஸ்ட் இல்லனா செகண்ட்.
3: எஸ் மேம்.
2: என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் தீக்ஷித் உங்களுக்கு?
3: மேம் எனக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கும் மேம்.
2: மேக்ஸ் பிடிக்குமா? ஸ்பீடா ஃபாஸ்டா பண்ணுவீங்க?
3: அடிஷன், சப்ட்ராக்ஷன்,
2: எல்லாமே?
3: எஸ் மேம்.
2: எல்லாமே சூப்பரா ஃபாஸ்டா பண்ணிருவீங்கல்ல, கணக்கு புலி அப்ப தீக்ஷித்.
3: எஸ் மேம்.
2: ஓகே தீக்ஷித், உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க?
3: மேம் 4 மேம்.
2: 4? யார் எல்லாம் இருக்கீங்க?
3: நானு, அம்மா, அக்கா, எங்க அப்பா.
2: அக்கா என்ன கிளாஸ் படிக்கிறாங்க?
3: 6th ஸ்டாண்டர்ட் மேம்.
2: 6th ஸ்டாண்டர்ட். அப்ப தீக்ஷித் வந்து ரொம்ப அக்கா கூட ரொம்ப பெட்டா இருப்பீங்களா, இல்ல சண்டை எல்லாம் போடுவீங்களா அக்கா கூட? என்ன விஷயத்த வந்து உங்க தீக்ஷித் கூட அதிகமா ஷேர் பண்ணுவாங்க, விளையாடுவாங்களா இல்ல ஏதாவது பேசுவாங்களா உங்க கிட்ட, என்ன பண்ணுவாங்க அதிகமா?
3: விளையாடுவோம்
2: அக்கா. நீங்களே என்ன விளையாடுவீங்க?
3: விளையாடுவோம் மேம்.
2: கிரிக்கெட், ஃபுட்பால் விளையாடுவீங்களா அக்கா கூட சேர்ந்து? கிரிக்கெட் விளையாடும் போது யாரு வந்து அதிகம் பேட்டிங் பண்ணுவா?
3: நான் தான் மேம்.
2: நீ தான் சூப்பரா சிக்ஸர்ல அடிப்பியா?
3: அடிப்பேன்
2: மேம். ஓகே சூப்பர் தீக்ஷித். ஓகே தீக்ஷித்துக்கு வந்து என்ன ஹாபி, ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி எல்லாம் என்னலாம் பண்ணுவீங்க?
3: ஃப்ரீ டைம் டிராயிங் பண்ணுவேன் மேம்.
2: டிராயிங் பண்ணுவீங்களா? அப்புறம்
3: விளையாடுவேன். டிவி குன்னார பாப்பேன். அதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி.
2: உனக்கே தெரியலையா திடீர்னு வந்து ஆர்டிஓ ஆபீசர் ஆகணும்னு ஆசையா? யாராவது ஆபீசர் பாத்தீங்களா? அப்படி பாத்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு அந்த ஆபீசரை பார்க்கும் போது நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஆபீசர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையா? ஓகே தீக்ஷித், பெரிய பையனாயி நல்ல ஒரு பெரிய ஆர்டிஓ ஆபீசரா மாறிடுங்க. ஓகேவா? நல்ல படிங்க. ஓகே தீக்ஷித், உனக்கு வீட்ல ரொம்ப பிடிச்சவங்க யாரு? யாரு ரொம்ப பிடிக்கும்?
3: மூணு பேர்த்தையும் ரொம்பவே பிடிக்கும்.
2: சரி, அம்மாட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
3: அம்மாட்ட படிக்க சொல்லிட்டேவாங்க, பாப்பா விளையாடுவாங்க, ஜாலியா இருக்கும் மேம்.
2: ஓகே, அப்பாவை எதனால பிடிக்கும்? அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன?
3: அப்பா எக்ஸ்பெக்ட் கேட்டாலே எங்க வேணாலும் கூட்டு போவாரு,
2: என்ன இருக்கும் உனக்கே? உன்னை வந்து ஒரு சில விஷயத்துக்கு பிடிக்கும்ல, அது
3: என்னது?
2: அப்படியே ப்ரைடா இருக்குமா தீக்ஷித்துக்கு?

0: ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க.
1: மேம் அந்த டைம் தான் அம்மா எரிக்கட்டாலும் வாங்கி தருவாங்க, அப்பாவும் எரிக்கட்டாலும் வாங்கி தருவாங்க, அக்காவும் எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க.
0: ஓகே, அதனால அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும்போது ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் இருக்கும் தீக்ஷித்துக்கு. ஓகே தீக்ஷித், தீக்ஷித் வந்து நல்ல பாட்டு பாடுவீங்களா? என்ன பாட்டு பாடுவீங்க? ஏதோ ஒரு ரெண்டு லைன் பாடுறீங்களா?
1: அடி மக்களை வச்சுன்னு தவிர கட்டிக்கவானா பாவலமல், கட்டிக்கவானா பாவலமல்லையா கட்டிக்கவா, அடி எத்தனை சத்தனா ஒன்னா ராம பாத்து திக்கிறனிய ரத்தனி பா கிரணி ஜனமா நீ புட்டா ரெண்டா காவக்கு சமைக்கின சூடா
0: என்ன பாடல் அது? பவளமல்லியா? அழகா பாடுனீங்க, ஸ்வீட்டா இருக்கு உங்க வாய்ஸ். நிறைய பாட்டெல்லாம் கேப்பீங்களா? எப்பெல்லாம் பாட்டு கேப்ப?
1: அப்பா கூட கார்ல போகும்போது கேப்பேன், வீட்டுல இருக்கும் போது டிவில பாட்டு போட்டு கேப்பேன்.
0: அப்படியே கத்துக்கிட்டீங்க நிறைய பாட்டெல்லாம்.
1: பார்க்கும் போது பாப்பேன்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு தீக்ஷித்துக்கு?
1: விஜய் மேம்.
0: விஜய் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, விஜய் நடிச்ச என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: மேம் பிகில் மேம்.
0: பிகில் பாத்தீங்களா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, பிகில்ல விஜய் என்ன கேரக்டர் பண்ணிருப்பாங்க?
1: ஃபுட்பால் கோச் மேம்.
0: ஃபுட்பால் கோச்ல நீங்க ஃபுட்பால் நல்லா விளையாடுவேன்னு சொன்னீங்கல்ல. ஓகே, உங்களுக்கு ஃபுட்பால்ல எந்த பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: ரொனால்டோ.
0: ரொனால்டோ தான் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, தீக்ஷித் வந்து உங்க பேரண்ட்ஸ் கூட எங்கயாவது வெளியெல்லாம் போயிருப்பீங்கல்ல?
1: எஸ் மேம்.
0: இப்ப லீவ்ல எந்த ஊருக்கெல்லாம் போனீங்க? எங்கயாவது வெளியே போனீங்களா இல்ல ஊட்டியில எங்கயாவது சுத்தி பாத்தீங்களா?
1: வெளியில போனோம்
0: மேம். எந்த ஊருக்கு போனீங்க?
1: ஈரோடு மேம்.
0: ஈரோடா? ஈரோடு எதுக்கு போனீங்க?
1: அம்மா ஃபேமிலி பார்க்க மேம்.
0: அம்மாவோட நேட்டிவ் பிளேஸ் ஈரோடா? ஓகே, அங்க போய் யாரெல்லாம் பாத்தீங்க தீக்ஷித் லீவ்ல?
1: மாமா, அத்தை, அண்ணன், தம்பி, அதுக்கப்புறம் அக்காங்க,
0: எல்லாத்தையும் பாத்தீங்க. நல்ல ஜாலியா இருந்ததா ஈரோட்ல? ஓகே, ஈரோட்ல இருக்கும்போது நம்ம ஊருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க?
1: அங்க இருக்கும்போது ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு மேம்.
0: ஊட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சா?
1: எஸ் மேம்.
0: ஊட்டில இருக்கும்போது?
1: ஊட்டில இருக்கும்போது ஈரோடு போயிடலாமான்னு இருந்துச்சு.
0: மாறி மாறி கிளைமேட் இருக்கிறனால தீக்ஷித்துக்கும் அப்படியே ஆசை வருது இல்லையா?
1: எஸ் மேம்.
0: ஓகே தீக்ஷித், உனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ் யார் தீக்ஷித்?
1: மேம் மேரி வித்யா மிஸ் மேம்.
0: இது என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க தீக்ஷித்துக்கு அவங்க?
1: மேம் மேக்ஸ் மேம்.
0: மேக்ஸ் எடுக்கிறாங்களா? அதனாலதான் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் தீக்ஷித்துக்கு. சரி தீக்ஷித், தீக்ஷித்க்கு பிடிச்ச பாட்டு என்ன இருக்கு?
1: மேம் டியூட்.
0: டியூட்ல என்ன பாட்டு?
1: அலையே அலையே.
0: அலையே அலையேவா? ஓகே, அந்த பாட்டு டூ லைன்ஸ் பாடுங்க பாக்கலாம். நீங்க தான் நல்லா பாடுறீங்களே.
1: அலையே அலையே காத்துல மலையே, அலையே அலடூட் சிதற பதற ஓ அனவதற, அலையே அலடூட்.
0: That's all. சூப்பர் தீக்ஷித், கேட்ட உடனே அப்படியே செமையா பாடுறீங்க. உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, நல்லா பாடி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நல்ல ஒரு பெஸ்ட் சிங்கரா கூட வரலாம் நீங்க. ஓகே தீக்ஷித், இவ்வளவு நேரம் சூப்பரா பேசின உங்களுக்காக அந்த சாங் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.

0: ஹாய், உங்க பேர் என்ன?
1: சாய் தன்யா,
0: சாய் தன்யா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே. சாய் தன்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
1: டான்ஸ் ஆடுறது.
0: டான்ஸ் ஆடுறது. டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா மேம்,
0: என்ன டான்ஸ் கத்துக்கிறீங்க?
1: பரதநாட்டியம்.
0: ஓகே. எப்பெல்லாம் கிளாஸஸ் போவீங்க?
1: சாட்டர்டே சண்டே.
0: சாட்டர்டே சண்டே. ஓகே, அப்போ ஒரு குட் கிளாசிக்கல் டான்ஸர் இல்லையா?
1: எஸ் மேம்.
0: ஓகே. அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்கீங்களா?
1: நோ மேம்.
0: இப்பதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: எஸ் மேம்.
0: ஓகே சைதன்யா, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
1: நாலு பேர் மேம்.
0: யாரெல்லாம்?
1: அம்மா, அப்பா, தங்கச்சி, நானு.
0: ஓகே, அப்பா நீங்க தான் அக்கா.
1: ஆமா மேம்.
0: ஓகே, தங்கச்சி பேர் என்ன?
1: சாய் வர்ஷா.
0: சாய் வர்ஷா, சைதன்யா. சூப்பரா இருக்கு. ஒரு ரைமிங்கா வச்சிருக்காங்க உங்க ரெண்டு பேர் பேரையும். ஓகே,
1: ஆமா மேம்.
0: யார் செலக்ட் பண்ணது உங்க நேம்?
1: மாமா
0: மாமா. ஓகே, மாமா வந்து ரொம்ப பிடிக்குமா சைதன்யாக்கு?
1: பிடிக்கும் மேம்.
0: பாட்டும் நல்லா பாடுவீங்களா?
1: ஆமா மேம்.
0: ஓகே, என்ன பாட்டு நல்லா பாடுவீங்க?
1: ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுவோம் மேம்.
0: ஓகே, எப்பெல்லாம் பாடிட்டு இருப்பீங்க? சில பேர் சும்மா நடக்கும் போதெல்லாம் பாடுவாங்க, அந்த மாதிரி சாய்தனி எப்பெல்லாம் பாட்டு பாடுவீங்க?
1: நான் வந்து சும்மா வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்க போது பாடுவேன் மேம்.
0: ஓகே, அதுல என்ன பாட்டு வருதோ அதை நீங்களும் பாடிடுவீங்க கூட சேர்ந்து.
1: ஆமா மேம்.
0: பாட்டே போடல அந்த டைம்ல, எப்பயாவது நீங்க வந்து அப்படியே விளையாடிட்டு இருப்பீங்க, அந்த டைம்ல எப்பயாவது தனியா பாடிருக்கீங்களா உங்களுக்கு தோணும் போது?
1: ஆ, பாடியிருக்கேன் மேம்.
0: ஓகே, எப்பெல்லாம் பாடியிருக்கீங்க அந்த மாதிரி?
1: நான் டான்ஸ் ஆடிட்டே பாடுவேன்
0: பாடுவீங்க.
1: பாடுவேன் மேம்.
0: யார் உங்களோட பாட்டையும் உங்களோட டான்ஸையும் தான் ரொம்ப ரசிச்சு பாராட்டுவாங்க?
1: அம்மா மேம்
0: அம்மா தான் பாராட்டுவாங்களா? ஓகே, அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன?
1: சம்டைம்ஸ் விளையாடுவாங்க. அத்தை பிடிக்கும்.
0: அத்தை பிடிக்கும். அம்மா நல்லா குக் பண்ணுவாங்களா?
1: ஆ, குக் பண்ணுவாங்க மேம்.
0: என்ன நல்லா டேஸ்டா பண்ணி தருவாங்க?
1: பிரியாணி,
0: பிரியாணி. என்ன பிரியாணி?
1: வெஜ் பிரியாணி.
0: வெஜ் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்குமா அம்மா செய்யறதுல? ஓகே, உங்களுடைய ஹாபி வந்து அதுதான் இல்லையா? என்ன பண்ணுவீங்க டான்ஸ் பாட்டு தவிர வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கும் போது?
1: டிராயிங் மேம்.
0: டிராயிங் நல்லா பண்ணுவீங்க. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் சைதன்யா?
1: சாய், வர்ஷா, பி, நட்சத்ரா, ஷனவ்.
0: ஓகே, இவங்க எல்லாம் வந்து உங்களோட நெய்பர் ஃப்ரெண்ட்ஸா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா?
1: ஒருத்தவ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேர் நேபர் ஃப்ரெண்ட்ஸ்.
0: ஓகே, இதுல ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா யார் சொல்வீங்க?

0: வர்ஷாவி.
1: வர்ஷாவி. அவங்க தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா? இதெல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்க அவங்க கூட?
0: எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் மேம்.
1: ஓகே. அவங்களும் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெண்டா, குட் ஃப்ரெண்டா இருக்காங்களா?
0: ஆமாம் மேம்.
1: ஓகே. அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
0: சும்மா சும்மா பேசிட்டே இருப்பேன்.
1: பேசுறது ரொம்ப பிடிக்குமா? ஓகே. நீங்களும் அவங்க கிட்ட அப்படியே ஈக்குவலா பேசுவீங்களா, இல்ல அமைதியா அவங்க பேசுறத ரசிச்சுட்டு இருப்பீங்களா?
0: நானும் இக்கெல்லாம் பேசுவேன் மேம்.
1: ஈக்குவலா ரெண்டு பேரும் என்ன கதை அதிகமா பேசுவீங்க?
0: எங்க மிஸ் பத்தி மேம்.
1: மிஸ்ஸ பத்தி பேசுவீங்களா? பாரு, மிஸ்ஸ பத்தி நல்லா பேசுவீங்களா இல்ல திட்டி பேசிடுவீங்களா?
0: நல்லாதான் மேம் பேசுவேன்.
1: நல்லதா பேசுவீங்க. ரொம்ப ஃபேவரட் அவங்க மிஸ் உங்களுக்கு?
0: ரொம்ப ரொம்ப ஃபேவரட்.
1: ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
0: இவிஎஸ்.
1: இவிஎஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இவிஎஸ்ல என்ன டாபிக் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சு ரசிச்சு அத லிசன் பண்ணிருக்கீங்க?
0: என்விரான்மெண்ட்.
1: என்விரான்மெண்ட். ஓகே. என்விரான்மெண்ட், அதுல வந்து நீங்க படிச்ச விஷயங்கள்லாம் சுத்தி பாக்குறீங்களா? அதுல என்ன ரொம்ப அதிகமா நீங்க வந்து லேர்ன் பண்ணதுல வந்து, ஓகே நான் இதெல்லாம் வந்து நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிருக்கீங்க?
0: பிளான்ட்ஸ், அனிமல், அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான், அதை தான் அப்படியே ரசிச்சு, இல்ல நம்ம என்விரான்மெண்ட்ல நம்ம படிக்கிற விஷயங்கள்லாம் நம்மள சுத்தி இருக்குதே அப்படின்னு சொல்லி விரும்பி படிக்கிறீங்க? எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க அதுல?
0: 10 out of 10.
1: உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர் யாராவது இருக்காங்களா?
0: சந்தானம்.
1: சந்தானம் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய காமெடி எல்லாம். காமெடி பத்தி ரொம்ப சிரிச்சிருக்கீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல, எல்லா காமெடி பத்தாலும் சிரிச்சிருவீங்க. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு?
0: சாய் பல்லவி.
1: உங்களுக்கு பெரிய பிள்ளை ஆனதோ என்ன ஆகணும், உன்னோட உங்களோட ஃபியூச்சர் எய்ம் என்ன?
0: கலெக்டர்.
1: கலெக்டர் ஆகணுமா? ஓகே. எதனால இந்த ஆசை வந்துச்சு சாய் தன்யாக்கு?
0: எங்க அப்பா பிறந்ததுலேருந்தே அது சொல்லித்தாங்க என்ன கூப்பிட்டாரு.
1: ஓ, கலெக்டர் சாய் தன்யா அப்படின்றாங்களா? இப்பவுமே அப்படிதான் கூப்பிடுவாங்களா?
0: இல்ல, இப்ப என்ன கூப்பிட்டாரு? பாப்பா அப்படின்னு கூப்பிடுவாரு.
1: பாப்பா அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிடுவாங்க. அம்மா எப்படி செல்லமா கூப்பிடுவாங்க உங்களை?
0: பொட்டம்மா.
1: பொட்டம்மா.
0: ஆமா.
1: ஓகே. எதனால அப்படி கூப்பிடுறாங்கன்னு கேட்டிருக்கீங்களா? அம்மா எதுக்கு எனக்கு இந்த செல்ல பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு?
0: அம்மாக்கு பிடிச்சிருக்கா.
1: பிடிச்சிருக்கனால உங்களை செல்லமா கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க சொல்லுங்க?
0: பொட்டம்மா இங்க வா
1: அப்படின்னு குடுகுடுன்னு ஓடிடுவீங்க. ஓகே. தங்கச்சிக்கு என்ன பெட் நேம் வச்சிருக்காங்க? சிட்டு. ஓகே சரி, கதை ஏதாவது சொல்றீங்களா? சொல்லுங்க, ஒரு குட்டி கதை சொல்லுங்க பாக்கலாம்.
0: ஒரு ஊர்ல ரெண்டு மரம் இருந்துச்சாமா. அந்த மரம் வந்து ஒரு குருவி வந்து கேச்சாமா. ஃபர்ஸ்ட் மரத்துக்கு, மரமே மரமே நான் உங்களோட வீட்டுல தங்கிக்கட்டுமான்னு கேச்சு. அந்த மரம் வந்து சொல்லிச்சு இல்லையான்னு சொல்லிச்சாமா. அதுக்கடுத்து செகண்ட் மரத்துக்கிட்ட போய் கேச்சாமா, மரமே மரமே நான் உன்னோட மரத்துல தங்கிக்கிட்டுமான்னு கேச்சாமா. அது சரி, தங்கிக்கோன்னு சொல்லிடுச்சாமா. ஒரு நாள் மழை வந்துச்சாமா. மழையில அந்த வேணா நீங்க தங்க கூடாதுன்னு சொன்ன மரம் ஆத்துல அடிச்சுட்டு போயிடுச்சாமா. அதனால நம்ம கிட்ட எது இருந்தாலும் அதை பார்த்து பார்த்துதான் கொடுக்கணும்.
1: ஓகே. அது தவறா இருந்ததுன்னா நம்ம கொடுக்க கூடாது. ஓகே. மத்தவங்களுக்கு நன்மையா நடக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும், அப்படிதானே? வெரி குட். ரொம்ப அழகா, ஸ்வீட்டா, ஷார்ட்டா ஒரு சூப்பரான கதை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த கதையில இருந்து ஒரு மாறலையும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சாய் தன்யா. வெரி குட் சாய் தன்யா. என்ன பாடல் பிளே பண்ணலாம்?
0: நாளை ரெண்டும் நம் கையில் இல்லை.

0: ஹாய், உங்க பேர் என்ன?
1: லாரின் மேரியோ.
0: லாரின். மேரியோ.
1: ஆமா,
0: ஓகே, லாரின் அப்படின்னு கூப்பிடலாமா இல்ல மேரியோன்னு கூப்பிடலாமா?
1: மேரியோன் கூங்க.
0: ஓகே, மேரியோ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா,
0: ஓகே, வீட்ல எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க மேரியோவை?
1: லாரின் தான் கூப்பிடுவாங்க.
0: ஓகே ஓகே. யார் இந்த நேம் உங்களுக்கு செலக்ட் பண்ணது?
1: என் அப்பா.
0: அப்பா தான் இந்த நேம் செலக்ட் பண்ணாங்களா?
1: ஆமா.
0: ஓகே, நீங்க யாரோட செல்ல பையன்? அப்பா பையனா, அம்மா பையனா, பாட்டி பையனா?
1: அப்பா பையன்.
0: அப்பா பையனா? ஓகே, அப்பாவை தான் ரொம்ப பிடிக்குமா லாரின்க்கு?
1: ஆமா.
0: ஓகே, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க லாரின்?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன லாரின்க்கு?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கம்ப்யூட்டர்.
0: கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் தான் ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஓகே, கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் கத்துருக்கீங்க? ஸ்கூல்ல ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆனா கம்ப்யூட்டர் தான் பிடிக்கும். ஓகே, கம்ப்யூட்டர்ல எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? நல்ல மார்க் எடுப்பீங்களா? 100 out of 100?
1: எடுக்க முடியாது. 100க்கு வந்து ஒரு 80 எல்லாம் எடுப்பேன்.
0: ஓ சூப்பர், 80 எல்லாம் எடுப்பீங்க. அப்ப 100 வாங்குறது பெரிய விஷயமே இல்ல லாரின்க்கு. லாரின் வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறீங்க?
1: அப்பா, அப்பா, அம்மா, நானு.
0: நீங்க இருக்கீங்க?
1: பாப்பா.
0: பாப்பா இருக்கலா உங்க வீட்டுல?
1: எவ்வளவு
0: வயசு பாப்பாக்கு?
1: 1.5 1.5 வயசு.
0: நீங்க தான் அண்ணா, அப்போ பிக் அண்ணா. பாப்பா நல்லா பாத்துக்குவீங்களா? ஓகே ஓகே. லாரின் பெருசானதும் நீ என்ன ஆகணும்னு உனக்கு ஆசை?
1: பைலட்.
0: பைலட் ஆகணுமா? ஆமா. பைலட் ஆகி என்ன பண்ணுவீங்க? ஏரோப்ளேன் ஓட்டணுமா? ஓகே, ஏரோப்ளேன் எப்படி பறக்கும்? ரொம்ப ஸ்லோவா போகுமா ஸ்பீடா போகுமா?
1: ஸ்பீடா.
0: ஸ்பீடா தான் போகும். போயிருக்கீங்களா ஏரோப்ளேன்ல? ஓகே, உங்களோட ஆசை அப்பாட்ட சொல்லிருக்கீங்களா? என்ன சொல்லுவார் அப்பா?
1: தெரியும்.
0: ஓகே, ஆயிடு அப்படின்ற வேற.

0: கிளாரின், இப்போ நீ வந்துட்டு இந்த லீவ்ல எல்லாம் எங்கயாவது போயிருப்பீங்கல்ல? எங்கெல்லாம் போனீங்க?
1: நாங்க திருச்சி போனோம்.
0: திருச்சி போனீங்களா? ரொம்ப வெயிலா இருந்துச்சா இல்ல கூலா இருந்துச்சா? திருச்சி வெயிலா இருந்துச்சா? எப்படி ஃபீல் பண்ணீங்க?
1: என்ஜாய் பண்ணு.
0: என்ஜாய் பண்ணீங்க? திருச்சியில எங்கெல்லாம் போனீங்க? திருச்சியில மலைக்கோட்டைன்னு ஒரு பிளேஸ் இருக்கு, போயிருக்கீங்களா?
1: ஃபர்ஸ்ட் போயிருக்கோம்.
0: ஃபர்ஸ்ட் போயிருக்கீங்க? அங்க பெரிய ஒரு கோட்டை இருக்குல்ல மலை மேல?
1: ஆமா.
0: சூப்பர் இருந்துச்சா அந்த பிளேஸ்? சரி, யார் வீட்டுக்கு போனீங்க திருச்சிக்கு?
1: அம்மாவோட அக்கா வீட்டுக்கு.
0: அக்கா வீட்டுக்கு போய் ஜாலியா லீவ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்க. வேற எங்கெல்லாம் போனீங்க? என்ன பாட்டு பிடிக்கும்?
1: தளபதி.
0: தளபதியா? தளபதி தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சரி, தளபதி நடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. போக்கிரி படத்துல இருந்து என்ன பாட்டு பிளே பண்ணலாம்?
1: போக்கிரி பொங்கல்.
0: போக்கிரி பொங்கலா? சரி, லாரின்க்கு வந்து சூப்பரா பேசினதுக்காக அந்த சாங் வந்து லாரின்காக பிளே பண்ணலாம்.
1: ஓகே
0: ஓகே, பாய்
1: பாய்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மாணவர் குரல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சந்தால் புரட்சி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியின் போது உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். சீக்கிய குரு ஹர்கோபிந்த் சாஹிப் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரோ காக்கோசுடன் விவாதித்தார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரத்திற்கு வட்டார துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல், நீலாங்கரை நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணி இடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
1: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி,
2: மிஷன் மித்ரா திட்டம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில், இந்தியா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் மற்றும் இந்திய விமானப்படையின் விண்வெளி மருத்துவ நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளன. இதன் முக்கிய நோக்கம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்வெளி வீரர்களின் உடல் மற்றும் மன வலிமையை சோதிப்பதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இன்றைய கேள்வி, இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் எங்கள் நாட்டில் முதலீடு செய்தால் சலுகைகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என எந்த நாட்டின் தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்? கேள்வி மீண்டும் ஒரு முறை, இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் எங்கள் நாட்டில் முதலீடு செய்தால் சலுகைகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என எந்த நாட்டின் தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்?
0: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8

0: 0301 9019 1018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?

0: நேரம் இப்போது 11:05. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பு கொடுக்கப்படும். அந்த தலைப்பை ஒட்டிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு ஷேர் பண்ணலாம். அதோடு உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344-90108, 9342-90108 மற்றும் 8300-119-101-108. தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பெண்ணோடு 2966-781. நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு நனவான கனவு. நேர்களை, இந்த தலைப்பையொட்டிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். முதல் நேயர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கலாம். ஹலோ.
1: ஹலோ ராஜீவ் மேம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
1: ராஜ்குமார்.
0: ராஜ்குமார் சொல்லுங்க. நனவான கனவு.
1: கனவு தூங்கும் போது காணும் போது அது கனவு தூக்க கலைஞ்சா போயிடும். ஆனா விழித்திருக்கிற கனவு வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைவேற போகுது. இது வரைக்கும் எதுவுமே ஒரு வாழ்க்கைன்றது என்னன்னு தெரியாம இருந்தது. இப்ப வந்து நிறைய லட்சியங்கள், வெற்றிகள், என் வாழ்க்கையில வெற்றிகள் குவி போதுங்க. இதுக்கு முன்னாடி கனவுகள் வந்து வெறுமையா தான் போனது. ஆனா இன்னைக்கு பிறகு, இதுக்கு பிறகு நடக்க போற வரப்போற நாட்கள் எல்லாம் ஒரு லட்சிய கனவுகள், வெற்றின்ற ஒரு இலக்கிய நோக்கி தான் என்னோட வாழ்க்கை
0: போகுது. அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்களா?
1: அதுக்காக முயற்சிக்கணுங்க. ரொம்ப தவுந்து போய் கருத்து சாகுற நிலைமையெல்லாம் இருந்தேன். இப்ப மீண்டும் வந்து நல்ல ஒரு வெற்றியை நோக்கி, லட்சிய கனவுகளை நோக்கி நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன்.
0: ஓகே ஓகேங்க. உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டுருங்க.
1: இந்த லட்சிய கனவுகளுக்கு இந்த பாடல் வந்து இந்த நிறைய நம்பிக்கை கொடுக்கும். எனக்கு தெரியும் ஒரு சில பாடல் கேட்கும் போது.
0: என்ன பாடல்?
1: காதலில் விழுந்தேன் படம் வந்து இருட்டுக்குள்ளே தனித்திருந்தே மின்மினி பூச்சிகள் பிடிக்க செய்தான் சொல்லி இந்த வரிகள் எனக்கு பிடிக்கும். தோழியா என் காதலியா யாருன்னு சொல்றேன் என்ற பாடல்.
0: ஓகே, ப்ளே பண்ணிடலாமா?
1: ப்ளே பண்ணுங்க.
0: ஓகே, தேங்க்யூ.

0: காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டார் முதல் நேயர். அடுத்த நேயர் யார், என்ன பாடல் கேட்க போறார், என்ன சொல்ல போறான்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் ராஜிக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாத்திகளுக்கார் விஜயம் பேசுறேன் மேடம். உங்கள்கிட்ட பேசி மேடம்.
0: ஆமா, நலமா இருக்கீங்களா விஜயம் சார்?
1: நலமா இருக்கிறேன் மேடம்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய நனவான கனவு என்னங்க
1: மேடம்? எங்க வீடு, நான் சின்ன ஒரு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்குள்ள எங்க வீடு வந்து பில்லு வீடுங்க, ஒரு வீடு.
0: ஓகே,
1: மழை வந்துச்சுன்னா வீட்டுல தூங்க முடியாது, தண்ணி எல்லாம் வந்து ரப்பிக்கும் வீட்டுல. அப்போ நான் எப்படா இந்த இது நமக்கு இதா உண்டு, நான் தூங்குள்ள மெதுவிட கட்டிங்கன்னு சொல்லி ஒரு கனவு
0: கண்டேன்.
1: மெதுவிட கட்டி நாங்க கிரவ பிரசனம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா எனக்கு அந்த கனவு நிறைய விஷயம். இன்னொரு கனவு வந்துங்க, எல்லாமே நான் சைக்கிள் ஓட்டுறேன் மேடம், டூ வீலர் சொந்தமா வாங்கணும் சொல்லி நான் காசு சேர்த்தி டூ வீலர் இப்ப ரெண்டு வருஷமா நம்ம டூ வீலர் ஓடுறோங்க மேடம்.
0: ஓட்டிட்டு இருக்கீங்க? ஓகே சூப்பர்.
1: இது ரெண்டு கனவு நிறைவேறிச்சு.
0: நிறைவேறிச்சு, ஓகே சூப்பர். உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டுருங்க, அதுவும் நிறைவேறட்டும்.
1: டார்லிங் டார்லிங் டார்லிங் இந்த படம் மேலும் சேலத்துல போய் பார்த்தேன்
0: மேடம்.
1: பாக்யராஜ் இது.
0: ஓகேங்க,
1: சேலத்துல போய் அப்புறம் சினிமா நம்ம உயிரோ போய்
0: பாப்பேன்,
1: எங்க தானே நல்ல படம் தான் போய் பாப்பேன்.
0: ஓகேங்க,
1: நேர்களை
0: இந்த பாடலை கேக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நானும் பிரதாப்பும் இருக்கிறாரு. பிரதாப் அடுத்த கால்ல உங்களோட பேசுவார். தொடர்ந்து பாடலை கேட்கலாம், டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திற்காக. ஸ்டே டியூன்ட் ஓடி FM 101.8, நீங்கள் கேட்டவை.

0: நேற்று நேரம் 11:18 ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் நம்மளோட இணைகிறார். யார், எங்கிருந்து பேசுறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
1: அழகான காலை வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து இணைகிறீங்க?
1: ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: இருவரும் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிற சகோதரமே.
0: நிச்சயமாக நிச்சயமாக எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிகழ்ச்சி தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமாங்க, இந்த கனவுகள்.
0: இல்ல இல்ல, நனவான கனவு.
1: நனவான கனவுகள். ஆ, ரைட் ரைட், கரெக்ட்.
0: ஆமா, ஆக்சுவலா நம்ம வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சிருப்போம் இல்லீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: அது ஒரு சிறு விஷயமா கூட இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும்.
1: ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு தனியார் தோட்டத்துல 60 வருஷம் பக்கமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்க அவங்க பேரனுக்கு வந்து

0: டெய்லி நம்ம ரிக்ஸுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்.
1: ஓகே.
0: ஆமாம், ரிக்ஸ் ஸ்கூல் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற 12 மணிக்கு கரெக்டாக சாப்பாடு எடுத்துகிட்டு
1: போயிடுவேன்.
0: அங்கே போய் அந்த கேட்டை நிற்கும் போது, இந்த ஜூன் ஜூலையில் இருக்கும் போது அங்கே நான் அப்படியே அந்த ஸ்கூலை பார்ப்பேன். அது ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா பசங்க நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா நீட்டாக வருவாங்க, நல்லா படிப்பேன் அந்த ஸ்கூலில். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு அங்கே போகிறப்பெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம், எனக்கு ஒரு எண்ணம், கனவு, என் பிள்ளைங்களை ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து ரெண்டு பசங்க இங்கே தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு.
1: ஓகே ஓகே.
0: அந்த கனவு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டி நிறைவேறிடுச்சு. பால்வாடியிலேருந்து ரெண்டு பசங்களையும் அங்கே டக்குன்னு ரெக்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணி நானும் என் மனைவி ரொம்ப உழைச்சி, தனியார் தோட்டத்தில் கூலி வேலை படிக்க செய்கிற ஆள் தான் நான், ரொம்ப பெரிய ஆளெல்லாம் இல்லை. நானும் என் மனைவி கஷ்டப்பட்டு ரெண்டு பசங்களையும் நல்லா படிக்க வச்சு கேஜி காலேஜில் கொண்டு போய் அவங்கள படிக்க டிகிரி முடிச்சுட்டு வர வச்சுட்டேன். அதே நான் கண்ட கனவு.
1: அதாவது உங்களுடைய உங்களுடைய கனவை உங்கள் பசங்க மேலே ஏற்றி அவங்க நீங்கள் நினச்ச இடத்துல படிக்க வச்சுருக்கீங்க. ஸோ சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல்?
0: எனக்கு சிந்து பயிரிலிருந்து பாடறியன் படிப்பறியன். எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும் தங்களுக்கும் சேர்ந்து காட்டில் தனும். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
1: வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. நேர்களை செயின்ட் பெனிசல் ராஜு அவர்களுடைய விருப்பமாக சிந்து பயிரவை திரைப்படுத்த அந்த இனிமையான பாடல் இது வந்துகிட்டே இருக்கு.

0: ஓடிஎஃப்எம் நோக்கி ஒன்று புள்ளி எட்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களும் உங்களுடைய கருத்துக்களும் இடப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9001018, 9342-9001018. நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்த காலருடன் பேசலாம்.
1: வணக்கம் அன்பு ரஞ்சமி.
0: வணக்கம். யார்? கோவை. சொல்லுங்க.
1: கோவை வைகைச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: ஓகே, இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
1: கனவு நனவாகணும்.
0: உங்களுடைய கனவு நனவான தருணம்?
1: நனவான தருணம் என்னோட சார், நான் பாக்கு விவசாயிங்க சார்.
0: ம், ஓகேங்க.
1: இங்க லோக்கல் எல்லாம் பாக்கு கிலோ 10 ரூபா கம்மியா கேக்குறாங்க.
0: ம்,
1: இது எப்படி மார்க்கெட் பண்றதுன்னு ரொம்ப யோசனை பண்ணி கனவு கண்டிருந்தேன்.
0: ம்,
1: அது ஒரு சின்ன குழு கட்டுருங்க.
0: ஓகே,
1: இங்கிருந்து நான் பார்க்க வர பார்க்க அறுவடை செஞ்சு பவானியில கொண்டு போய் ஒழுங்குமுறை பண்ண கூடுறது.
0: ம், ம். ஹலோ, தொடர்ந்து சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, ஹலோ. சூப்பராக சொல்லிட்டு இருந்தார் அவருடைய பிஸ்னஸ் வந்து அவர் எப்படி டெவலப் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த, ஆனால் பாதியிலேயே கட் ஆயிருச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்காக ஒரு விருப்பமான பாடல் நம்ம ப்ளே பண்ணிடலாம். இணையதளங்களில் ஓடிஎஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: 11:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சி. அதோட இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்பும் கொடுத்து பேசிட்டு இருக்கோம், உங்களுடைய கனவு நனவான தருணம். இந்த ஒரு தலைப்போட யாரு நம்மளோட இணைய போறாங்க அப்படின்னு பார்ப்போம்.
1: ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ
0: ஹலோ.
1: இனிய முற்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம். நீங்க எல்லாம் சேமமா இருக்கீங்களா?
0: எல்லாம் நல்லா இருக்கங்க.
1: மகிழ்ச்சி.
0: சொல்லுங்க, உங்களுடைய
1: கனவு நினைவானது இயல்பு வாழ்வில் நிறைய கனவுகள் பலிதமாக இருக்கிறது. அப்புறம் நான் அதற்கு நம்ம பண்புகள் கூட அப்பப்ப குறிப்பிட்டிருக்கிறேன். இருந்தாலும் பொது வாழ்வில் என்னுடைய கனவு நனவானதை ஒரு நிகழ்ச்சி சின்னதா சொல்றேன். சொல்லலாமா?
0: விரைவா சொல்லிடணும்.
1: அதாவது நான் வி சரோஜா தேவி அவங்களோட ஃபேன் பாருங்க. நான் என்னுடைய பருவத்துல வந்து, அதாவது நினைவுல வந்து, அவங்க நடிச்சு ஹீரோயின் நடிச்ச படம் எல்லாம் வந்துட்டு பழைய படமா தான் பார்த்தேன்னா அவங்களோட ஃபேவரட் ஆனேன். அப்புறம் அவங்க என்னோட ஃபேவரட் ஆனாங்க. அப்புறம் நான் அவங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆர்வமா இருந்தேன். அந்த ஆர்வம் வந்து, அதாவது கனவாக தான் இருந்தது. 1997 செப்டம்பர் 27 சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல ஒன்ஸ் மோர் பட பரிசளிப்பு தான் சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில இருந்து கொடுத்தாங்க. அதுக்கு எனக்கும் அழைப்பு வந்தது. அன்னைக்கு அவங்கள முதன் முதலா சந்தித்தேன். அப்போ வந்து என்னுடைய கனவு, அதாவது இயல்பு வாழ்வில் நிறைய இருக்கு, பொது வாழ்வில் உள்ள கனவு நனவானு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்வடைந்தேன்.
0: ஓகே ஓகேங்க ஓகேங்க.
1: ஸோ
0: இது
1: அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டா இருந்தாங்க. நான் அவங்க ஃப்ரெண்டா இருந்தேன். நான் அவங்க ஃபேன், என்னோட ஃபேவரட் அவங்க.
0: ஓகே ஓகேங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கனவை நிறைவேற்றிருக்கீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சியில் ஒரு இனிமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: அருணாச்சலம் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டோம். நீங்கள் கேட்டவே நேரிருப்பு நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு நனவான கனவு. அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் தென் பொன்மடியில இருந்து மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க மணிகண்டன் சார். நேத்துல இருந்து தொடர்ந்து வரீங்க போல இருக்கு.
1: ஆமாங்க, நேத்து இன்னைக்கு தக்க நிலைய ஏற்கனவே கிடைச்சிச்சு.
0: அப்படியே கண்டினியூ பண்றீங்க. சரி, ஓகே,
1: பண்ணலாங்க.
0: ஓகே, உங்களுக்கு எந்த கனவு நிறைவேறி இருக்கு?
1: வந்துங்க சார், நான் மேடம் எனக்கு நான் வந்துங்க கல்லூரிக்கு படிப்பு படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சுங்க. 93 94 முடியல குடும்ப சூழ்நிலைனால.
0: ஓகே.
1: ஆனா எனக்கு 2 பெண் குழந்தைகள்ங்க. என் முதல் பெண் குழந்தைய பிகாம் பி ஆடிட்டர் படிக்க வச்சு முடிச்சுட்டேங்க. சின்ன பொண்ண பிகாம் மேல ஐடி ஃபீல்ட்ல போட்டிருக்கிறேங்க.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதனால அந்த கனவுகள் நான் எங்களால முடியாத கனவு குழந்தைகள் மூலியமா நனவாக்கிட்டு.
0: நல்லா படிக்கணுங்கிறது உங்களோட கனவா இருந்தது, அது உங்களால முடியாததுனால.
1: நல்லா படிச்சுட்டு இருந்தேன், குடும்ப சூழ்நிலை முடியல, சரி நானே என்ன சுருக்கிட்டேன். ஆனாலும் எங்க குழந்தைங்களை படிக்க வச்சு ஆசைப்பட்டுக்கலாம். அவங்க மூலியமா அந்த கல்லூரிக்கு எல்லாம் போற வர்றோம், விழாக்களுக்கு எல்லாம் போற வர்றோம். அந்த கல்லூரி போறப்ப அது எந்த ஒரு ஆசை நிறைவேறிச்சு
0: அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கு.
1: ஆமாங்க.
0: ஓகே, என்ன பாடல் உங்களுடைய விருப்ப பாடல்?
1: ஏதோ ஒரு உங்க விருப்பத்துல பாட்டு போட்டுங்க மேடம்.
0: ஓகே, பிளே பண்ணிடலாம். தேங்க்யூ.
1: வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க.

0: பதினோரு மணி 45 நிமிடத்தில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நம்மளோட இணைப்புற அடுத்த நேயர் யாரு அப்படிங்கறத பாத்துருவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: காலை வந்து திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா? இந்த தலைப்பு சார்ந்து உங்களுடைய கருத்து.
2: கனவு நினைவாயிருக்கு. அதாவதுங்க, எனக்கு பைக்கு கார் வாங்கி கனவு நிறைவேறிச்சுங்க. ஒரு 50 வருஷம் கனவுங்க. ஏரியாவில் எப்படி ஒளிபரப்புறாங்க, எப்படி அங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு 50 வருஷம் ஆசைங்க. எனக்கு வந்து சிறந்த கடிதங்கள் எழுதிங்க ஆகாஷவாணி கொடைக்கானல். மார்ச் மாசம் தேர்ந்தெடுத்துங்க, அங்க வர சொல்லி. நீங்க எல்லாம் எப்படி வேலை பாக்குறீங்க? பக்கத்துல உட்காந்து நான் கேட்க பாடல் ஒளிபரப்புனாங்க, ஒரு உரையாடல் இருந்ததுங்க. இது வந்துங்க ஒரு மிகப்பெரிய கனவு நிறைவேறி சந்தோஷம். அவ்வளவு சந்தோஷம், குடும்பத்தோடு போயிங்க உட்காந்து அறிவிப்பாளர் கேட்க பதில் சொல்லி என்ன பாட்டு வந்து கேட்டாங்க கொடுத்தாங்க. எப்படி அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் பார்த்தாங்க எப்படி ஒளிபரப்புறாங்க என்னங்கிறதா கேட்டாங்க, எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த கனவு தாங்க எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்த கனவுங்க. அது வந்து நிறைவேறிச்சுங்க. ஆகாஷவாணிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு 90வது வருஷத்துல வந்து என்ன வந்து கூப்பிட்டு வச்சு மகட சுட்டுனதுக்கு.
1: சூப்பர் சூப்பர்.
0: நிச்சயமாக நிறைய பேருக்கு இது ஒரு கனவாவே இருக்கும். ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல போய் பார்க்கணும், உங்க பாட்டெல்லாம் எப்படி போடுறாங்க, எப்படி டக்கு டக்குன்னு பாட்டு போடுறாங்க தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டேஷன்லயும் வந்து அதே மாதிரி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. நாங்களும் அது மாதிரி ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க அந்த பார்த்து அந்த வியக்கிற ஒரு தருணம் இருக்கு இல்லைங்களா?
2: ஸோ
0: அது வந்து எங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கும்.
1: மின்னல்
0: மாதிரி அந்த பாட்டை கேட்டீங்க இல்லைங்களா? உங்களுக்காக இந்த பாடல் ஒளிபரப்பிடலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இணைந்திருங்கள்.
2: நன்றி, வாழ்த்துக்கள்.

இன்று June 30 சர்வதேச நாடாளுமன்ற தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம். உலகில் உள்ள நாடாளுமன்றங்களின் செயல்பாடுகளை கொண்டாடுவதற்காகவும் ஜனநாயக கொள்கைகளை மேம்படுத்துவதற்காகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1989 June 30 தேதி நாடாளுமன்றங்களின் உலகளாவிய அமைப்பான இன்டர் பார்லிமெண்டரி யூனியன், அதாவது IPU நிறுவப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை குறிக்கும் வகையிலும் கௌரவிக்கும் வகையிலும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக சர்வதேச நாடாளுமன்ற தினமாக அறிவித்தது. இந்த தினத்தின் முக்கிய குறிக்கோள்களாக நாடாளுமன்றங்கள் எவ்வாறு மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன என்பதை அங்கீகரிப்பது, நாடாளுமன்றங்கள் புதிய சவால்களை எவ்வாறு எதிர்கொள்கின்றன மற்றும் தங்களை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்கின்றன என்பதை மதிப்பாய்வு செய்வது, இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பை நாடாளுமன்ற செயல்களில் அதிகப்படுத்துவது என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. இன்று June 30 சர்வதேச நாடாளுமன்ற தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: யார் எங்க தினீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி, நார்வில இருந்து பேசுறேன்.
2: ஓகேங்க.
1: ஹலோ.
2: ஆ, கேக்குது கேக்குது, சொல்லுங்க.
1: கேக்குதா?
0: சார், நனவான கனவு, அதை பத்தி பேசுங்க. எல்லாம் நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களாம் நல்லா இருக்கோம், எல்லாருமே நல்லா இருக்கோம்.
0: ஓகே, உங்களுடைய நிறைவேறிய கனவு
1: என்ன? அதாவது ரொம்ப பெரிய கனவு இல்லை, சும்மா சின்ன கனவு தான். அது என்ன, வீட்டுல வந்து பின்பக்கம் வந்து மரங்கள் எல்லாம் இருக்குது, மாங்காய் மரம் என்ன சொல்ற எல்லாம் இருக்குது. ஆனா எனக்கு முன்னாடி வந்து என்னன்னா, அந்த பூந்தோட்டம் மாதிரி போடணும்.
0: ஓகே,
1: அது என்னன்னா வீட்டுல அதெல்லாம் எதுக்கு வேணா வேணாம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே இது வேணும், கண்டிப்பா வேணும் பண்ணி இந்த ரோஜா, அப்புறம் முல்லை, மல்லிகை, எல்லா செடியும் வைக்கணும். ஒரே தர கொஞ்சம் ஒரு மாதிரி கரடுமரடா இருக்கும், வந்துடுதான் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணி எடுத்து போட்டா இப்ப பாக்க பூந்தோட்டம் சூப்பரா இருக்கு. அந்த கனவுக்கு ரொம்ப நன்னவாயிடுச்சு. இப்ப எல்லாரும் என்ன அதே சொல்றாங்கன்னா, பூந்தோட்ட வீடு, பூந்தோட்ட வீடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
0: பூந்தோட்ட காவல்காரன் உங்களை யாரும் சொல்லலையா?
2: பூந்தோட்ட வீடு அப்படிதான் சொல்லிருக்காங்க.
1: அப்படியே சொல்லிருக்காங்க, காவல்காரன் சொல்லுங்க.
0: சொல்ல வச்சிருங்க சார்.
1: அழகான
2: பாடல் தான் கேட்டிருக்காங்க. இந்த பாடல் அவர்களுக்கு பிளே பண்ணி விட்டுலாம்.
0: ஓகே, தேங்க்யூ சார்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

நிலையத்தில் நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல். நிலையத்தில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 2:15 நீலமலை நேரம், இதில் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர், இதில் கைம்பெண்களுக்கான ஆரோக்கியம். இது குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் சாஜு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. ஒரு சொல் திரைசை, இடம்பெறும் சொல் பனி. நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. சரியா தவறா. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். தொடர்ந்து 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் இஞ்சி சாகுபடி குறித்து கூடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராமமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல், தொடர்ந்து தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 10 மணிக்கு காற்றோடு கலைந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இதுவரை நமது ஊட்டி FM 101.8 இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-2643-542 9442643542.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி FM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: This is Akashvani, the news read by Valsa Williams. The Athens-headquartered Eurobank has launched the UPI-based remittance service for cross-border transfers from Greece to India. The initiative is part of the bank's strategic collaboration with the National Payments Corporation of India, NPCI, International Payments Limited. In a social media post, Commerce and Industry Minister Piyush Goyal said the inauguration of services at Eurobank marks another important milestone in the global expansion of India's digital payment ecosystem. He added that with UPI now live in Greece, eligible customers can transfer money instantly, securely and seamlessly, with transaction costs reducing drastically to a fraction of conventional transfer costs. Union Minister of Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan today emphasized that the vision of Viksit Bharat cannot be achieved without developing the agriculture sector. Addressing the closing ceremony of Khet Bachao Abhiyan in Hisar, Haryana, Mr. Chauhan said the government is working on developing a mobile app that will provide information regarding soil and the amount of fertilizer the soil requires. He urged farmers to use fertilizers and insecticides in their farms in a balanced manner in order to maintain the health of the soil. He also advised farmers to adopt the practice of organic farming. Army Chief General Upendra Dwivedi today said the Indian Army derives its strength not from any single individual, but from the unwavering faith of its soldiers, commanders, veterans, families, and the citizens of the country. General Dwivedi said this while relinquishing the appointment as the Chief of Army Staff in New Delhi today. He emphasized that serving in the Indian Army for over four decades has been his greatest privilege. President Draupadi Murmu will be on a two-day visit to Andhra Pradesh from today. During the visit, she will attend the first convocation ceremonies of the Central Tribal University of Andhra Pradesh and the Central University of Andhra Pradesh. The President will grace the maiden convocation of the Central Tribal University of Andhra Pradesh in Visakhapatnam today. Degrees will be awarded to 373 students who completed their undergraduate and postgraduate programs between the 2020 and 2025-26 academic years. The Indian Coast Guard ICG ship Sacheth has rescued six fishermen from the distressed Indian fishing boat IFB Manjumatha in a maritime search and rescue operation off the coast of Mangaluru. In a social media post, the ICG said all survivors were rescued using remote-operated lifebuoys after IFB Manjumatha suffered hull damage and flooding in rough seas yesterday. The ICG added that the survivors are being brought to New Mangalore for aid and handover to local authorities. India has intensified its humanitarian outreach in earthquake-hit Venezuela under Operation Amistad, expanding relief efforts with a focus on providing medical assistance and emergency support to those affected by the disaster. The Embassy of India in Caracas, Venezuela, shared an update on this on social media. The Indian Army contingent deployed in Venezuela under Operation Amistad established a field hospital to provide urgent medical assistance to affected people. At least 1,719 people have died following the devastating back-to-back earthquakes that struck central northern Venezuela on June the 24th. The United States and Iran will hold talks in Qatar's capital Doha today to resolve their dispute over the Strait of Hormuz. The meeting comes amid renewed tensions between the U.S. and Iran over the waterway through which 20% of the world's crude oil flows. The dangerous period of violence that began on Thursday disrupted U.S. President Donald Trump's attempt to end hostilities with Iran and negotiate a settlement that addresses Tehran's nuclear program. Germany has been knocked out of the 2026 FIFA World Cup in the round of 32. They were eliminated by Paraguay in a shocking 4-3 penalty shootout defeat in Boston after the match ended 1-1 following extra time. This marks Germany's first ever penalty shootout loss in a World Cup. With this win, Paraguay advances to the World Cup round of 16. And with that, we end this news bulletin.
1: Akash. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல் சிநேகிதியே. நேர்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மகளிர் மட்டும் பங்கேற்கலாம். மகளிருக்கான ஒரு பிரத்யேக நிகழ்ச்சிங்க சிநேகிதியே. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிவிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் 8300191018 என்ற நம்பருக்கும் உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்பலாம். வாழ்க்கையில சின்ன மாற்றங்கள் வந்து பெரிய மகிழ்ச்சியை தரும் அப்படின்றது டவுட்டே கிடையாது. அந்த மாற்றங்களை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் சிநேகிதியே. ஆரோக்கியம் முதல் அழகு வரை, சமையல் முதல் சேமிப்பு வரை, வீட்டை மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையை எப்படி எளிமையாகவும் நல்லபடியும் நடத்திருந்தது பயனுள்ள தகவல்களை நீங்க எங்களிடம் தெரிவிக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் நேயர் ஒருவர் இணைந்திருக்கிறார், யாரைங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: மகா வணக்கம், எப்படி இருக்கீங்க? மகா நிலையத்துல எல்லாமே சூப்பரா இருக்கும்.
2: நல்லா இருக்கு. அதாவது குடும்பம் வந்து வாழ்க்கையில வந்து நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி டிப்ஸ் தரேன்.
1: ஓகே, சொல்லுங்க.
2: அதாவதுங்க, நம்ம பெண்களா இருந்தா நம்ம அப்பா அம்மா வந்து பாதுகாப்புக்காகவாது நம்ம திருமணம் பண்ணிதான் வைப்பாங்க. அப்படி நம்ம திருமணம் பண்ணி வைக்கும் போது நம்ம கணவர் வந்து பக்கத்துல இருக்கிறவங்களோட காத்து குடிக்கிற பழக்கம், ஜூஸ் குடிக்கிற பழக்கமா இருந்தாலும் நம்ம ஏன் நீங்க போய் அங்க போய் காத்து குடிக்கிறீங்க, அவங்க கிட்ட ஏன் பேசுறீங்க, மறுபடியும் சொல்றேன், நீங்க அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவே கூடாது, ஏன் பேசுறீங்கன்னு கூட கேட்க கூடாது. அது அவங்களோட இயல்பு, அவங்களுடைய கேரக்டர், அதுக்கு நம்ம வந்து நெஞ்ச குத்திக்க கூடாது. சரிங்க, பரவாயில்லைங்க, நீங்க இங்க வேலை பாருங்க, எனக்கு எங்க ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்து அவங்களுக்கு கணவனுக்கு நம்ம மனதால கூட துரோகம் பண்ணாதவங்கன்னு நிரூபிச்சு காட்டிடணும். அப்ப அவங்களுக்கு பதிஞ்சிருக்கும் மனசுக்குள்ள, ஐயோ இவ நம்ம மனைவி இது மனசுல கூட துரோகம் பண்ண மாட்டாளேன்னு பதிஞ்சிருந்தோம். அவங்க கொழுப்புனால தவறு செஞ்சாலும் நம்ம எங்கேயாவது நம்ம அப்பா வீட்டுக்கோ எங்கேயோ போய் நம்மளுக்கு ஒரு நிலம் இருந்ததுன்னா அந்த நிலத்துல பூத்தோட்டம் போடலாம். ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி பூந்தோட்டம் போடலாம், பழத்தோட்டம் போடலாம், மாடு மேய்க்கலாம், ஆடு மேய்க்கலாம், கோழி மேய்க்கலாம், ஏதாவது நமக்குன்னு ஒரு தொழில், அந்த தொழில் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா கணவர் என்னைக்காவது ஒரு நாள், ஐயோ பாவ அவ கணவன் கூட நம்மளுக்கு துரோகம் பண்ணலையே, நம்ம துரோகம் பண்ற மீது நியாயமா நாயமா நியாயமான அந்த மோகமெல்லாம் தீர்ந்த பிறகு யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. யோசிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம மறுபடியும் நம்ம அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. மன ஸ்ட்ராங்கா மனசை வச்சுக்கணும். ஸ்ட்ராங்கா மனசு இருந்தா நம்மளை நிச்சயமா தேடி வருவாங்க. இந்த உலகமே 7 லோகத்துல பேரழி வந்தாலும் கூட திருந்திட்டாங்கன்னா 7 லேகத்துல 7 லேகத்திலேயே சிறந்த ஒரு பேரழி வந்தா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. கணவனை திருந்து வைக்கணும், கோர்ட்டுக்கு போக கூடாது.
1: ஓகே, ஒரு சூப்பரான சொன்னீங்க. கண்டிப்பா நீங்க சிறு சிறு தொழில் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா?
2: ஆமாங்க, நானு முதல்ல செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப எல்ல நான் செய்ய தொழிலே இல்ல, லேடிஸ் ஸ்பெஷல், ஜென்ஸுக்கு நோ ஆட்ட அனுமதி. எல்லாமே காதில் போட்டிருக்க நகைகள், வளைகள், வளையல்கள், ஹைதராபாத்தில் போய் வளையல் எடுத்துட்டு வரேன், சூரத்தில் போய் புடவை எடுத்துட்டு வரேன், பெங்களூர்ல போய் சில்க் புடவை எல்லாம் எடுத்துட்டு வருவேன், தர்மபுரி எடுத்துட்டு வருவேன், எல்லாம் கொட்டி கட்டி பறந்தனுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உனக்கு ஆண் துணை இல்லை, எக்கச்சக்கமா கோடி எல்லாம் சம்பாரிச்சுன்னா உன்னை கேடி கோடி பட்டிடுவாங்க, நீ கோடி விட்டுருவாங்க, உனக்கு வேண்டாம், போது நிறுத்திக்க. அப்புறம் குழந்தைகள் 3 குழந்தை பொண்ணுக்கெல்லாம் குழந்தை பிறந்ததுங்களா, குழந்தைதான் நீ கோடிக்கணக்கா மூட்டை கட்டிட்டு லாரியில பணம் கொண்டு போய் குழந்தைலன்னு என்ன செய்ய, குழந்தை பொண்ணுக்கு தாய்ப்பாலே கிடையாது, அந்த தாய்ப்பால் இல்லாத அந்த குழந்தையில வர்றதுக்குள்ள நான் அது ரெட்ட குழந்தைக்கு வேற, நான் பட்ட பாட அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு பிசினஸ் சொத்து சுகம் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மனிதனை வளர்த்தலன்னு மனுஷங்களை வளர்த்துறேன். இன்னைக்கு அதுங்க நம்ம மேல அன்பா பாசம், அம்மானு தான் கூப்பிடுங்க, அன்பா இருக்குது பாசமா இருக்குது, அது போது நமக்கு என்ன சொத்து ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு இருக்கு, தேவைக்கு மீறி நம்ம சம்பாதிக்க கூடாது, நல்லா நல்ல நிம்மதிகள் இருக்கு, அது போதும் நமக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு பிசினஸ் எல்லாம். ஆனா வந்து ஒரு பிசினஸ் நான் பண்ணும்போது நல்ல டிசைன் தான், நான் சரியான டிசைன் நல்லா எங்கேயோ போக வேண்டியது, கூச்ச சுவாவம், அதனால வீட்டை விட்டு வெளியே போகாமே வளர்த்திட்டாங்களா, அதனால எங்கேயும் போக முடியல. டிசைன் நான் வந்து ஏதாவது டிசைன் நகை செஞ்சு போடுதுன்னா அடுத்த நாளே தீர்ந்து போயிடும், என்னால மறுபடியும் போய் செஞ்சுட்டு வர கூட முடியாத அளவுக்கு இருக்கும். காதில் ஒரு

0: சின்ன வளைய வந்து டிசைன் டிசைன் பண்ணி ஒரு வளையம் போட்டிருந்த பாருங்க, அது வந்து டிஸ்கோ டிஸ்கோ மாதிரி டிஸ்க டிசைன் பண்ணி மொட்டையா இல்லாம அதுலயே நல்ல மொரு சின்ன அரும்பருமா வச்சு அழகா நானே டிசைன் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாம் தீர்ந்து போச்சு, ஒரே ஒரு வளையம் மட்டும் காதில் போட்டிருந்த ஒரு பொண்ணு, அம்மா அம்மா எனக்கு குடும்பமா இந்த வளையத்தவையோ காதில் போட்டு நானும் விதவை அது என்னோடதெல்லாம் போடவே கூடாது, அம்மா நீங்க காதல் தேவதம்மா குடுங்கம்மான்னு கழட்டி காதலுக்கு காசு கொடுத்துட்டாங்க. கழட்டி வாங்கி சரி பாவம் ஆசைப்படுதுன்னு கொடுத்துருவேன், நான் பெண்கள் ஆசைப்பட்டாங்கன்னா கொடுத்துடுவேன், கொடுத்துருந்தேன். அது ஓகோன்னு இருந்தேன், உடம்பு கொஞ்சம் முடியாம போயிருச்சு, ப்ரெஷர் அதிகம் சுகர் அதிகம் அல்சர் ஒரு வியாதி பாக்கி இல்ல, அத்தனை வியாதி வந்ததுனால இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தைங்களோட அன்புல வாழ்ந்துட்டு.
1: உங்களோட வாலிபத்துல வந்து எல்லாமே உழைச்சி எல்லாம் முடிச்சிட்டீங்க, இப்ப வந்து குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாடல் வேணும் இந்த நிகழ்ச்சியில?
0: எனக்கு வந்து ஒரு நாள் முன்னை மறவாத அந்த பாட்டு.
1: ஓகே, யாருக்கு டெடிகேட் பண்றீங்க அந்த
0: பாட்டை? அந்த பாட்டை வந்து எனக்கு வேண்டியவங்க எல்லாருக்காகவும்.
1: ஓகே, அந்த பாடல் வந்துட்டு இருக்க கேட்டேன் பண்ணுங்க. நன்றி
0: நன்றி மேடம்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: பேக் டு த ஷோ ஸ்நேகிதிய நேர்களே, இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும், ஹோம் டெக்கரேஷன் ஆகட்டும், சமையல் குறிப்புகள் ஆகும், சேவிங் எல்லா குறிப்புகளையும் நீங்கள் எங்களிடம் கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய டிப்ஸுகளை எங்களிடம் அனுப்பலாம். நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் 8300191018 இந்த நம்பருக்கு உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பலாம். நேர்களை, நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் ஷோபா ஊட்டியிலிருந்து அவங்க வாட்ஸ்அப் மூலமாக நம்மளுக்கு டிப்ஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க சமையல் குறிப்பை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் அன்பு தோழிகளே, நம்மளுடைய பலர் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக காய்கறிகளை நறுக்கிவிட்டு தான் கழுவுவோம், ஆனால் அது நல்ல பழக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய்கறிகளை நறுக்கிய பிறகு கழுவினால் அதில் சில நீரில் கலையக்கூடிய சத்துக்கள் வந்து கரைஞ்சு போய் அதோட சத்து குறையலாம். அதனால் காய்கறிகளை நன்றாக கழுவிவிட்டு அதன் பிறகு நறுக்குவது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல காய்கறிகளை தேவையில்லாமல் அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது, மிதமாக சமைப்பதுதான் சுவையும் சத்துக்களும் நன்றாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீரைகளை கழுவிய பிறகுதான் நறுக்க வேண்டும், நறுக்கிய பிறகு கழுவினால் சத்துக்கள் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமையல் வந்து சுவை மட்டுமல்லங்க, சத்து முக்கியம் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன பழக்கங்கள் மாறினாலே நம்மளுடைய குடும்பத்தின் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக நம்ம பாதுகாக்கலாம். ஸோ அடுத்ததாக பிரியமாதவளை படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்கலாம். ஸ்டேடியோ நிதோட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

ஓகே, பேக் டு த ஷோ. ஸ்நேகிதியை நேர்களே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல் ஸ்நேகிதியை இன்னைக்கு உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் எங்களிடம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நேர்களே. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் பிரத்யேக நிகழ்ச்சி இங்க ஸ்நேகிதியே. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுடைய டிப்ஸை நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய டிப்ஸை சொல்லலாம். கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய டிப்ஸ் அனுப்பலாம். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் 8300191018 என்ற நம்பருக்கும் உங்களை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய டிப்ஸை எங்களுக்கு தெரிவிக்கலாம் நேர்களே. அடுத்ததாக காயத்ரி அப்படின்றவங்க ஊட்டிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க உடல் நலத்தை பற்றிய ஒரு ஹெல்த் டிப்ஸை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டையும் குடும்பத்தையும் கவனிக்க நம்ம பல நேரங்களில் நம்ம உடல் நலத்தை புறக்கணிச்சிடறோம். அதனால் சில அறிகுறிகளை நம்ம கவனிப்பது பெண்களாகிய நமக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி சோர்வாக இருப்பது, அடிக்கடி தலை சுற்றல் ஏற்படுவது, வழக்கத்துக்கு மாறாக நம்ம உடம்பில் ஏதாவது பலவீனம் இருந்தாலோ, இந்த மாதிரி இருந்தாக்கா நம்மளுடைய இந்த அறிகுறிகளை சாதாரணம் அப்படின்றத அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுக அப்படின்னு மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும்னு சொல்லியிருக்காங்க. உடல்நலத்தை பாதுகாக்க சத்தான உணவு சாப்பிடணும், போதுமான தண்ணீர், 2-3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும், சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்யணும், போதுமான தூக்கம் அவசியம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான டிப்ஸை சொல்லியிருக்காங்க நேர்களே. நம்முடைய குடும்பத்தில் ஆரோக்கியத்தை, நம்முடைய குடும்பத்தை நம்ம எவ்வளவோ பாதுகாக்கிறோம் அதோட ஆரோக்கியத்தை போலவே நம்முடைய ஆரோக்கியமும் ரொம்பவே முக்கியம். இந்த உடல் சொல்லும் சின்ன சின்ன அறிகுறிகளை கவனிப்பது பெரிய பிரச்சனைகளை தடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆரோக்கியமா இருங்க, எப்போதும் ஹாப்பியா இருங்க. ஓடிஎஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பிரியாத வர வேண்டும் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஓடிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

பேக் டு த ஷோ ஸ்நேகிதியே நேர்களே. இன்னைக்கு ஸ்நேகிதியே நேர்கு நிகழ்ச்சியில் எல்லா மகளிரும் கால் பண்ணி அவங்களோட டிப்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு நேயர் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரேவதி அவங்க திருப்பூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு அழகு குறிப்பை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பான தோழிகளே அனைவருக்கும் வணக்கம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அதை எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதிலே முக்கியமானது ஈரமாக முடியை சரியாக கையாள்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதற்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். முடி ஈரமாக இருக்கும்போது அது வழக்கத்தை விட பலவீனமாக இருக்கும். அதனால் வேகமாக அதை வந்து இறுக்கமாக கட்டக்கூடாது. முடி எளிதில் உடைஞ்சிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னும் போது, முடியை மென்மையான துணியால் துடைக்கவும் பலமாக தேய்க்கக்கூடாது. முடியை வந்து இயற்கையாக உலர வைங்க. சிக்கல் இருந்தால் பெரிய சீப்பு, பற்கள் கொண்ட சீப்பை பயன்படுத்தி சீவுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஈரமான முடியுடன் நீண்ட நேரம் இறுக்கமாக கட்டி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக வெப்பம் தரும் ஹேர் ட்ரையரை அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. முடியை நேச்சுரலாக காய வைங்க. அதுவே ஒரு வந்து முடி உடையாததுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தலைமுடி அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னா விலை உயர்ந்த பொருட்கள் மட்டும் தேவையில்லைங்க. சரியான பராமரிப்பு, சரியான பழக்கங்கள் போதும். இன்று முதல் இந்த சிறிய மாற்றத்தை நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம். ரேவதி அவங்க சொன்ன மாதிரி, ஈரமாக இருக்கும்போது அதை நல்லாவே உலர வச்சு நம்ம ஹார்டாக வந்து அதை தேய்க்காமல் நல்லா நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்ததாக அஞ்சான் படத்தில் இந்த ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள் ஓட்டி பண்பலையோடு.

0: ஓகே, இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எல்லாமே கலந்து கொண்டு உங்களுடைய டிப்ஸை எங்களிடம் சொன்னீங்க. கண்டிப்பாக நேயர்கள் எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நேர்களே, மீண்டும் நாளை இன்னொரு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய் எல்ஷியா பிராங்க்லின். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் திரிவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்லினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹூ, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வன பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹூ தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல்படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் OTP எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் பெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40வது ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை மணி 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா

0: கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: தேசிய இழை இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்து ஒழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். தொல் சிறப்பின் ஒன்பும் புனல் நாடன் நல்லொழுக்கம் பூண்டாரை சார்பால் தகவு பெறுவார் என்ற நாலடியார் வரிகளின்படி ஒரு சிறந்த சூழலும் தற்சார்பும் நம்மை உன்னத நிலைக்கு உயர்த்தும். மனித நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்தே ஆடை என்பது வெறும் மானத்தை காக்கும் சாதனம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் இறையாண்மையின் குறியீடு. மொஹஞ்சதாரோ காலத்து மெல்லிய மஸ்லின் ஆடைகள் முதல் இன்றைய நவீன ஆடைகள் வரை உலகிற்கு ஆடை நெய்ய கற்றுக் கொடுத்த பெருமை நம் இந்திய மண்ணிற்கு உண்டு. ஆனால் நவீன ஜவுளி துறையில் புதிய வகை நூலிழைகளுக்காகவும் ரசாயன இழைகளுக்காகவும் நாம் இன்னும் பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை உள்ளது. இந்த சார்பு நிலையை வேரோடு அழைத்து இந்தியாவை உலகளாவிய ஜவுளி உற்பத்தியின் தலைவனாக மாற்ற மத்திய அரசால் 2026-27 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் தேசிய இழை இயக்கம், அதாவது நேஷனல் ஃபைபர் மிஷன். தேசிய இழையக்கம் என்பது இந்தியாவின் ஜவுளி துறையில் முழுமையான தற்சார்பை எட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு பன்முக திட்டமாகும். பருத்தி மட்டுமல்லாது பட்டு, கம்பளி, சணல் போன்ற அனைத்து இயற்கை இழைகளின் உற்பத்தியை அதிகரித்தல், அத்துடன் செயற்கை இழைகள் மற்றும் புதிய யுக பசுமை இழைகளின் உற்பத்தியில் இந்தியாவை சுயமாக இயங்க வைத்தல் ஆகியவை இதன் முக்கிய இலக்குகளாகும். இந்த திட்டம் மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் சுமார் 1500 நிதி ஒதுக்கீட்டுடன் ஒருங்கிணைந்த ஜவுளி துறை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இதன் நோக்கம் 2030 இந்தியாவின் இழை நுகர்வு தேவையை தற்போதைய 15 மில்லியன் மெட்ரிக் டன்னிலிருந்து 23 மில்லியன் மெட்ரிக் டன்னாக உயர்த்தும் அதே வேளையில் இறக்குமதி செலவை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். அதுபோல் இந்தியாவின் ஜவுளித்துறையை வலுவாக்க இத்திட்டம் 4 பிரதான கொள்கைகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. கிருஷி சூத்ரா, இது விவசாய பகுதியை குறிக்கிறது. இயற்கை இழைகளை விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உயர்தர விதைகள், அறிவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் மானியங்களை வழங்கி உற்பத்தியை பெருக்குவதே இதன் நோக்கம். இன்ஃபினிட்டி, இது ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கத்தை குறிக்கிறது. புதிய வகை இயற்கை மற்றும் செயற்கை இழைகளை ஆய்வகங்களில் உருவாக்கி அவற்றை வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை இது ஊக்குவிக்கிறது. கிராம் சேது, கிராமப்புறங்களில் சிறு தொழில் முனைவோர்களை உருவாக்குதல் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், குறிப்பாக பட்டுப்புழு வளர்ப்பு, சணல் பிரித்தெடுத்தல் போன்றவற்றிற்கான நவீன கூடங்களை உருவாக்குவதல் இதன் பணியாகும். இறுதியாக உலகளாவிய தரம் மற்றும் சந்தை, இந்தியாவில் தயாராகும் இழைகள் மற்றும் நூல்களை உலக தரத்திற்கு உயர்த்தி அவற்றுக்கென தனி முத்திரையோடு சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்லுதல். ஊசி போன உணவும் உரமாகும், வீணான நாரும் தங்கமாகும் என்ற தத்துவத்திற்கேற்ப இதுவரை நாம் குப்பை என்று தூக்கியறிந்த பல பொருட்களை இன்று ஜவுளித்துறையின் நவீன உந்து சக்தியாக மாற்றுகிறது இந்த இயக்கம். விவசாய கழிவாக வீசப்பட்ட வாழைத்தண்டு இன்று சிறந்த இயற்கை இழையாக மாறி ஏற்றுமதியாகிறது. 18 காலத்திய ஆராய்ச்சிக்கு பிறகு எருக்கு செடியிலிருந்து பெறப்படும் நார் மூலம் நமது ராணுவ வீரர்களுக்கான குளிர்கால ஆடைகள் மற்றும் படுக்கை பைகள் தயாரிக்கப்படுகின்றன. இவை -20°C குளிரையும் தாங்கக்கூடியவை, மேலும் சாதாரண ஆடைகளை விட 10% எடை குறைவானவை. பருத்தி விவசாயத்தின் மேம்பாட்டிற்காக சுமார் 5,664 தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் புதிய யுக இயற்கை இழைகளுக்காக மட்டுமே பிரத்யேகமாக 300 ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தேசிய இழை இயக்கம் வெறும் ஆடைகளை பற்றியது மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்தது. சணல், பட்டு, கம்பளி மற்றும் புதிய யுக இழைகளை பயிரிடுவதன் மூலம் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் வரை கூடுதல் வருமானம் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நூற்பாலைகள் மற்றும் நெசவு தொழில்களில் பெண்களின் பங்களிப்பு அதிகம் என்பதால் இத்திட்டம் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் வலு சேர்க்கிறது. பட்டு உற்பத்தியில் 2 இடத்தை பிடித்திருக்கும் இந்தியா இத்திட்டத்தின் மூலம் விரைவில் உலக சந்தையில் முதலிடத்தை பிடிக்கும். தேசிய இழை இயக்கம் வறுமையின் பிடியில் இருக்கும் நமது விவசாயிகளையும் நெசவாளர்களையும் பொருளாதாரத்தின் உச்சிக்கு ஏற்றி வைக்கும் ஒரு மாபெரும் தேச

நேரிலே கேட்ட பாடலோடு மெல்லிசை நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

கேட்டிருந்த சூப்பரான பாடல் ஃபனா திரைப்படத்திலிருந்து கைலாஷ் ஷான் பாடிய பாடல் பரசூன் ஜோஷி அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது. நேற்றைய நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மலையாளம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டேடியோன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நீங்கிட்ட இந்த சூப்பரான பாடல் பிரேமம் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் ராஜேஷ் முருகேசன் அவர்களுடைய இசையமைப்பில் சபரீஷ் வர்மா அவர்களுடைய வரிகளில் ஒலித்தது. நேர்களை நீங்க கேட்டு பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பொன்மொழி திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து.

இன்று June 30 சர்வதேச நாடாளுமன்ற தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம். உலகில் உள்ள நாடாளுமன்றங்களின் செயல்பாடுகளை கொண்டாடுவதற்காகவும் ஜனநாயக கொள்கைகளை மேம்படுத்துவதற்காகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1989 June 30 நாடாளுமன்றங்களின் உலகளாவிய அமைப்பான இன்டர் பார்லிமெண்டரி யூனியன், அதாவது IPU நிறுவப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை குறிக்கும் வகையிலும் கௌரவிக்கும் வகையிலும்

ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக சர்வதேச நாடாளுமன்ற தினமாக அறிவித்தது. இந்த தினத்தின் முக்கிய குறிக்கோள்களாக நாடாளுமன்றங்கள் எவ்வாறு மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன என்பதை அங்கீகரிப்பது, நாடாளுமன்றங்கள் புதிய சவால்களை எவ்வாறு எதிர்கொள்கின்றன மற்றும் தங்களை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்கின்றன என்பதை மதிப்பாய்வு செய்வது, இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பை நாடாளுமன்ற செயல்களில் அதிகப்படுத்துவது என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. இன்று June 30 சர்வதேச நாடாளுமன்ற தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம்.

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் ஆகாஷ் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. நேர்களை கேட்ட பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண்

0: சரக்குத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப் பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை அளிக்கவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். நாளை அனந்தபுரமும் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எல்நினோ தாக்கத்தால் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மாற்று முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மண்வளம், உரத் தேவைகள் தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பை போதுமான அளவில் பராமரித்து வருவதாக கூறிய அமைச்சர் இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். ஏதன்ஸை தலைமை இடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து நிலைகளிலும் ராணுவம் பொறுப்புணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தமது பணி நிறைவு விழாவில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாக பெருமிதம் வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோர் மேல்முறையீடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்கல் செய்யுமாறும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 818 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளையில் திறன் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும் நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெறும் மாநாட்டின் 2வது நாளான இன்று 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது.

0: தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் இன்று கலந்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழ விளைச்சல் இருப்பதால் மாம்பழ குழு தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் மனுக்களாக சமர்ப்பித்தனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சென்னை ஈக்காட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் வருகிற 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நாகை மாவட்டத்தில் கிராமங்கள் வாரியாக நடைபெற உள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் பொதுமக்கள் கோடை மழை உயிரிழப்புகளை தவிர்க்க அரசு கூறும் நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரும் நாட்களில் இடி மற்றும் மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள திறந்த வெளியில் இருப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கூறியுள்ளார். பொதுமக்கள் அவ்வப்போது வானிலை எச்சரிக்கைகளையும் TN Alert மொபைல் செயலியையும் பின்பற்றி கோடை மழை உயிரிழப்புகளை தடுக்க அரசு கூறும் வழிகாட்டும் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்றிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைகாலம் முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த June 15 முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தனர். நேற்று முதல் தூத்துக்குடி ஒட்டியுள்ள பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் கடலில் சீற்றம் காணப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 300 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டை அருகே இருசக்கர வாகனம் புளிய மரத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணாக்கர் இருவர் சம்பவ இடத்திலேயே இன்று உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய தலைமை எழுத்தர் திரு ராமமூர்த்தி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். மத்திய பிரதேசம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நீலகிரி, மதுரை, திருச்சி வானொலி நிலையங்களில் 35 ஆண்டுகாலம் அவர் பணியாற்றியுள்ளார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனீத் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55.

நேர்களை கேட்ட அந்த பாடல் மதுர திரைப்படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்கம் இணைந்து பாடிய பாடல் வித்யாசாகரோட இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை கேட்ட பாடலோடு திரைக்கானம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: மருத்துவ மலர்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கைம்பெண்களுக்கான ஆரோக்கியம் குறித்து பன்முக மருத்துவர் சாஜு அவர்கள் உடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் நேர்களே, ஒரு சிறப்பு நாளில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான தினம் நமக்கு இருக்குது. அதாவது தினம் கொண்டாடப்படுவதோ இல்லை வந்து அனுசரிக்கப்படுவதோ அதனுடைய காரண காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும், அதை பற்றின ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அந்த வகையில் பார்த்தோம்னா இன்றைய

0: இன்றைக்கு கைம்பெண்களுக்கான ஆரோக்கியம் இந்த தலைப்பு சார்ந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்க ஒரு பன்முக சிகிச்சையாளர் தான் நம்ம நிலையத்திற்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. உதகை பகுதியை சேர்ந்த பன்முக சிகிச்சையாளர் ஷாஜு அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் சார்.
0: மேம், இன்னத்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கைம்பெண்களுக்கான ஆரோக்கியம், ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்கொள்ற இல்ல நம்ம பார்க்கிற நமக்கு தெரிஞ்சவங்க இந்த ஒரு கைம்பெண்களா இருப்பாங்க. சோ அவங்களுக்கான ஒரு தினம் நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். அது பத்தின விழிப்புணர்வு நம்ம கொடுக்க போறோம். இந்த தினத்தை பத்தினா உங்களுடைய ஆரம்ப கட்ட கருத்துக்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இப்போ டாபிக் வந்து இது ஒரு நல்ல டாபிக் தான், விடோஸ் அப்படின்றது. கைம்பெண்கள் படிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், இல்ல உன் படிப்பை வச்சு வேலைகளை தேடலாம். இது வரைக்கும் நீ போகாம இருந்திருக்கலாம், இல்ல வேலைக்கு போயிட்டே இருந்த பெண்ணா இருந்தாலும் அதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் வேலைக்கு போகலாம். உனக்குன்னு திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒன்று வரும்போது நீயே சொல்லு, இல்லை ஒரு 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம், நீ பண்ணலாம். ஏன்னா இதில் 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வந்தாகணும். வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த ஸ்டெப்பை நின்றுவாங்க இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும், ஓகே நம்மளால் வாழ முடியும். இது ஃபர்ஸ்ட். இது அப்போது ஃபேமிலி அண்ட் சமூகம் கூட இருக்கவங்க எல்லாருமே. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, இளம்பெண் அப்படின்றப்போ சமுதாயத்தில் இருக்கிறவங்க அந்த பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. புருஷன் இல்லை தானே, ஹஸ்பண்ட் இல்லை, இவளை எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு வார்த்தைகள் பேசலாம், அந்த மாதிரின எண்ணங்களை முதல்ல வெளியேறது அதை நகர்த்தணும். குடும்பமாகட்டும் வெளியாகட்டும், ஆட்கள் நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன், அதே பெண்கள் மனசில் வந்துட்டு நீ அழகாக இருக்க இந்த இளம் வயதுலேயே இதுனா அதை நம்பி ஃபுல்லாக சீக்கிரம் சுருங்கி போயிடக்கூடாது. அதுக்கு கட்டுப்பட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை ஒரு குவஸ்டின் மார்க், பல தினமாக அது செதறி போயிடும் அவங்களோட லைஃப்.
0: இல்லை ஆக்சுவலாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது மேம். ஏன்னா இந்த மாதிரி, அதாவது இளம் விதவைகளாக இருக்கிறவங்க விடுற டைம் அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மன ரீதியான அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சடன் ரிலீஃப் தேவைப்படுது. எப்படின்னா என்கிட்ட வந்து ஆறுதலானால ஒரு 4 வார்த்தை பேச மாட்டாங்களா, எனக்கான ஒரு கேரிங் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்து அவங்க ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு காலடி எடுத்து வச்சிடுறாங்களோ அப்படின் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இதில் நான் கேட்க வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. சமுதாயத்தை வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னாப்பில் ஒரு பெண் ஒரு கைம்பெண்ணாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே வந்து நம்ம பார்க்க விதமே வேறையாக போயிருது, எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இப்போது ஃபுல்லாக நெகட்டிவாக பார்த்தா கூட வந்து மன ரீதியான தாக்குதல் தான். சரி, நீ இப்படி தான் நினைக்கிறியா, நான் அப்படியெல்லாம் கிடையாது, உனக்கு என்ன ப்ரூஃப் பண்ண அவசியம் கிடையாதுன்னு விட்டுட்டு போயிடலாம். இதே வந்து பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பெண்களை டார்கெட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஐ மீன் வந்து இப்போது ஓகே நீ வந்து விடவராக இருக்கியா, உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து, ஐ மீன் இன்டென்ஷன் வந்து தப்பான இன்டென்ஷன், நாட் பியூர் இன்டென்ஷனில் ஒரு தப்பான இன்டென்ஷனில் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் வந்து டெக்ஸ்டிங், அப்புறம் கால்ஸ், அப்புறம் வந்து அப்படியே மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்கள. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெண்கள் அவங்கள எப்படி பாதுகாத்துக்கணும், இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, சமுதாயம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தவிர்க்கணும், அவங்கள வந்து எப்படி மதிக்கணும், இதை பற்றி சொல்ல முடியுங்களா?
1: ஒரு பெண் விதவை ஆயிட்டா அப்படின்னு சொன்னாலே, கணவன் இல்லை கணவனை இழந்து இருக்காங்க அப்படின்னாலே, முதல் நம்ம கவனிக்க வேண்டியது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றது தான் ஃபர்ஸ்ட். ஒரு பெண் தவறான பாதையில் போகிறா, டெக்ஸ்டிங் இல்லை வேறு விதங்கள் இந்த மாதிரி எல்லாம் போகிறா, ஒரு ஆணோட வழியில் விழுறாங்க, பேசுகிற இதில் வந்துட்டு ஓ இவங்க தான் நமக்கு லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரியெல்லாம் விழுறாங்கன்னா, ஆரம்பமே எங்கேருந்துன்னா குடும்பத்திலேருந்து மட்டும்தான், வீட்டிலேருந்து தான். ஏன்னா டெக்ஸ்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம அவங்கக்கிட்ட விழுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சரியான ஆதரவும் அன்பும் அரவணைப்பும் இருந்தால் எந்த பெண்ணும் எங்கேயும் தவறாக போகாது. இப்போ இருக்கிற குடும்பமே, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள், அண்ணன் தம்பி இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல் அது ஒரு குழந்தை தான், நம்மளோட குடும்பத்தில் அது ஒரு பெண் தான். இந்த பெண்ணுக்கு ஆசை ஊட்டுறதை விட, நீ இப்படி ஆயிட்டேன்னு பரிதாபங்கள் காட்டுறதை விட, அவளோட முன்னேற்றத்துக்கான என்னென்ன வழிகளோ அதை தான் நம்ம செய்யணும். நெக்ஸ்ட் இப்படி ஆயிடுச்சா ஓகே, அதுக்கு முன்னாடி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா குழந்தைகளுக்கும் நீ வந்து செல்ஃபாக ஃபஸ்ட்டு நீக்க கற்றுக்கோ, படிங்க, உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டில் நில்லு. நாளைக்கு இங்கே போய் அந்த இடத்துக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணி போக போகிற, அந்த இடத்துல ஒருத்தரை வந்து ஃபுல்லாகவே உங்களையே நாடி அப்படி இருக்கணுன்றது இல்லையே.
0: ஸோ அந்த டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்ற,
1: கண்டிப்பாக இருக்கக்கூடாது, எப்போவுமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நாமளும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ காலகட்டத்தில் எல்லாமே மாறியிருக்கு, மாறி இருக்கிற டைமில் உன்னாலையும் பண்ண முடியும். இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா சும்மா சாதாரணமாக இல்லை, வெளியே போயிட்டு வரவங்களுக்கு 4 உலகத்தை பார்த்து காற்று சுவாசித்து எல்லாமே வந்துடலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே என்னோட உலகமே இதுதான் சொல்லிட்டு இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு வெளி உலகம் தெரியாது. அப்படி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா

0: ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் அவளை அடிமைப்படுத்தி வீட்லயே ஓகே ஹஸ்பண்ட் இல்ல நம்மளை விட்டா அவளுக்கு ஆட்கள் கிடையாது, அதனால நமக்கு அடிமையா வைக்கணும்ன்ற அந்த தன்மையை உடைக்கணும். நம்மளோட இந்த பெண்ணுக்கு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும்ன்றது முக்கியமா பாத்துக்கணும். இந்த பெண்ணுக்கு வந்துட்டு கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணணும்ன்றது பேக்ரவுண்ட் அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதை கொடுக்கணும். இந்த பாசம் அரவணைப்பு எல்லாம் இருந்தா எந்த பெண்ணும் தாண்டி போக மாட்டாங்க. இப்ப இருக்கிற ஸ்கூல் பெண்களாகட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுல எல்லாம் அரவணைப்பு, நான் காது கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். இப்ப இந்த பெண்ணுமே ஒரு திருமணம் ஆய ஹஸ்பண்ட் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு என்ன தேவை யாராவது கேட்குவாங்களா? இருந்துருச்சு, இனி நாம தானே பாக்கணும், இனி அவ பிள்ளைங்களை பாக்கணும், இந்த மாதிரி கொண்டு போய் தள்ளக்கூடாது. தவிர அந்த குழந்தைக்கு என்ன பேக்ரவுண்ட் சப்போர்ட் என்ன இருக்கோ அந்த பொண்ணுக்கு செய்யணும். செய்யும் போது வெளியே போகணும். ஒவ்வொரு பெண்களுக்குமே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான், உன்னோட படிப்பு இருக்கு, உன்னால நிக்க முடியும், ஜெயிக்க முடியும். நீ வந்துட்டு உன்னோட உனக்கு தேவையான என்ன விஷயங்களோ அதை எல்லாத்தையுமே நீ பாத்துக்க முடியும்ன்ற அளவுக்கு அவங்களை ஸ்ட்ராங் பண்ணணும். அதை விட்டுட்டு பின்னாடி நீ பண்ணுவ இல்ல அண்ணா பண்ணுவாங்க அப்பா இருக்குவாங்க இதெல்லாம் நாங்க சொன்னா நீ கேட்கணும் அப்படின்னு வந்துட்டு அவங்களை கொண்டு போய் தள்ளக்கூடாது.
1: மேம், நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் வந்து ஒவ்வொரு டாபிக்கை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நிறைய கருத்துக்களை வந்து மக்களுக்கும் சரி இல்லை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் சரி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு பாடலை கேட்டுவிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இணைந்தரங்களில் இது ஓடிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்களுக்கான ஒரு இப்போ நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த கெரியருக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலாம். ஸோ இப்போது ஒரு பிளஸ் டூ வரைக்கும் ஒரு ஆரம்ப கல்வி இந்த மாதிரி படிச்சிருக்காங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள், ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு அவங்களுக்கு எந்த விஷயத்தில் பிடிச்சிருக்கோ, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள ரீடைரக்ட் பண்ணும்போது அவங்களுடைய மனதும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், பிளஸ் வந்து அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையும் அங்கே கிடைக்கும் இல்லைங்களா?
1: ஆமாம், உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப ரொம்ப அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுக்காக தான் நிறையா இப்போ வந்து கைத்தொழில்கள் நிறையா இருக்குது. நீ படிக்கலைன்னாலும் நம்மளால் இந்த தொழில் பண்ண முடியுன்ற மோட்டிவேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இருந்து இங்கே வா, எங்கள் கூட இருங்க, இந்த ஒர்க் பண்ணு. இப்போது ஃபேமிலியில் யார் ஏதாவது வர், எல்லாருமே ஒர்க் போகிறவங்க தான், இல்லை என் கூட நீயும் வேலைக்கு வா, அந்த பாதுகாப்பு கொடுக்கலாம். முதல் அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். நான் இருக்கோம் அப்படின்றது வாய் வார்த்தைகள் இல்லாமல் செயல்லையுமே முழுமையாக நம்பிக்கை கொடுத்தா பொண்ணுங்க போய் சீக்கிரமாகவே ஒரு வேறு வழியிலையோ மாறமாட்டாங்க. எல்லாருக்குமே எல்லா ஆசை பாசங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டியது அவங்களை சுற்றி இருக்கிறவங்க, குடும்பம் சமுதாயம் எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டியது அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம்.
0: ஓகே மேம், இதில் நம்ம ரெண்டாவது பார்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு இப்போ பேசலாம். ஆக்சுவலாக சமுதாயத்தை பற்றின ஒரு கேள்வி நம்ம கிட்ட வச்சுருந்தேன். இப்போது பஸ்ஸில் இல்லை ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பெண் வந்து உட்காடுறாங்க அப்படின்னாலே வந்து பக்கத்தில் ஆண்கள் உட்காடுறாங்கும் போதே அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்கன்வீனியண்ட்டாக தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸோ ஓகே தேர் வந்து ஃபீலிங் ஃப்ரீ அப்படின்னாலும் கூட வந்து நம்ம பக்கத்தில் உட்காடுறவங்க எடுக்கிற அட்வான்டேஜ் வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் அந்த பெண் வந்து ஒரு கைம்பெண் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஸோ இது வந்து ஒரு எல்லை மீறி போகுது இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயங்களில் சமுதாயம் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மரியாதை தரணும்?
1: ஒரு பெண் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் மட்டும் கிடையாது, கடைகளில் வெளியே போகிறது, எங்கள் ஆஃபீஸில் போகிறது, ஏதோ ஒரு விஷயங்கள், அந்த மாதிரி எங்கே போனாலுமே எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளில் வந்துட்டு எப்படி மீண்டு வரணுன்றது ஒன்று இருக்குது, இவங்கள பாதுகாத்துக்கணுன்றது ஒன்று இருக்குது, இவங்க தவறான வழியில் போய் இன்னொரு ஃபேமிலிக்கு தவறான ஒரு இதுவும் கொடுத்துடக்கூடாதுன்றதும் ஒன்று இருக்குது. மூணுமே அந்த பெண்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்னே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், பஸ்ஸில் போகிறாங்க உட்காடுறாங்க கைப்படுது கால்படுது அப்படின்றப்போ விதவைன்னு அவனுக்கு தெரிஞ்சாதான் வேறு மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற இடத்துல இப்போ எல்லாமே பொண்ணுங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க, இருந்தாலுமே அந்த தவறுகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. தூரத்துலேருந்து வரும்போது அவன் ஒரு இடுப்பை கிள்றது காலை கிள்றது ஏதோ ஒரு விஷயங்கள் சில்மிஷ விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்கிற ஆண்களுக்கு பெண்கள் தைரியமாக அந்த இடத்துல, ஏன்னா இந்த பொண்ணும் இந்த ஆள் மட்டுமே அந்த வாகனத்தில் கிடையாது, அத்தனை பேர் இருக்காங்க. இவங்க ஒரு சத்தம் போட்டு இல்லை என்னை இப்படி ஏன் பண்ணுறேன்னு தைரியமாக துணிஞ்சு அங்கே நிற்கும் போது இவங்க அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே கேட்டவங்களும் கிடையாது, எல்லாருமே கேள்விகள் கேட்கலாம். அந்த தைரியத்தை அவங்க வளர்த்துக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வெளி இடத்துலலாம் போகிறாங்க, எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, ஒரு ஆஃபீஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வேணும் எனக்கு விடோ அப்படின்றப்போ சில இடத்துல வந்துட்டு இன்னுமே அது மாற்றங்கள் இல்லை, சில இடத்துல அது நடந்துட்டு தான் இருக்குது. நான் பண்ணித்தரேன் நீங்கள் விடோவா அப்படின்ற அந்த பரிதாபம் காட்டி திடீர்னு அந்த பாசத்தை காட்டி நான் இருக்கேன் உங்களுக்கு பார்த்துக்கிறேன், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை ஃபேமிலியோ இல்லை வேறு யாரு கூட இருந்துக்கலாம், உனக்கு யாரும் இல்லைல்ல, அந்த அனுதாபத்தை காட்டுறதுக்கு மயங்கி போகவே கூடாது, பரிதாபத்துக்கு தலை குனியவே கூடாது. பரிதாபத்துக்கோ அனுதாபத்துக்கோ நீ பிறந்த பொண் கிடையாது, நீ ரொம்ப நல்லா இருக்க உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு முதல் வந்து சொல்கிறவங்க உங்களை பார்க்குறவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம். அவர் ஒரு திருமணமானவராக இருக்கலாம். இந்த பொண்ணு வந்து ஓ என்னோட ஹார்மோன் சேஞ்சஸ் ஒன்று, மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக அவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது,

0: எல்லாமே ஆசை பாசங்கள் எல்லாமே இருக்கு. அந்த ஆசைக்கு என்னங்கிட்ட, ஓ நமக்கு ஒரு லைஃப் கொடுக்க போறாங்க, ரொம்ப இதா பேசுறாங்க அப்படின்னு போயிட்டாங்கன்னா அவங்களோட குடும்பமும் போச்சு. எந்த ஆண் பேசுறாரோ அவரோட குடும்பத்தையும் கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும், உன்னோட சூழ்நிலை உன்னோட குடும்பத்தையும் கெடுக்கிற மாதிரி இருக்கும், தன்னையே தாழ்த்திக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஏன்னா உனக்கு இருக்கிறது வந்து அது நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னா எந்த பெண்ணுமே அந்த மாதிரி இச்சைகளுக்கு இதாக மாட்டாங்க. அதுல தைரியமா இருந்து இல்ல என்னால செய்ய முடியும், அந்த இடத்துல நின்று ஸ்பாட்டிவா பேசணும், நான் வந்தது சர்டிபிகேட் வாங்க, இல்ல ஏதோ ஒன்று வாங்கறதுக்கு வந்திருக்கேன், என்னோட கதை இது, ஃபர்ஸ்ட் நான் விடோன்றது நீ ஏன் சொல்ற, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியும் இல்ல என்னால நிக்க முடியும், நான் வந்த வேலைகளுக்கு அந்த தைரியம் வேணும், அந்த பொண்ணுக்கு என்னால செஞ்சுக்க முடியும், என்னோட வேலைகள் என்ன இருக்கோ அதை மட்டும் முடிச்சு கொடுங்கன்ற அந்த துணிவு இருக்கணும் கண்டிப்பா.
1: சோ ஸ்பீக் அப் ஓபன்.
0: எஸ் கண்டிப்பா, யாரா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் அமைதியா அந்த இடத்துல இருந்து வர்றதோ அல்ல என்னால முடியாது. இப்ப பஸ்ல 10 பேர் 20 பேர் இருக்கிற டைம்ல அவன் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன டச் பண்றதுக்கு உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? நோ மீன்ஸ் நோ, தள்ளுனா தள்ளு, அவ்வளவுதான். நீ என்ன டச் பண்றதுக்கு உனக்கு யார் கொடுத்தான்னு அந்த இடத்துல ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும், அங்க பயந்து இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் இந்த பொண்ணு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கும், துணிஞ்சு நிக்குவாங்க. யாருமே எந்த தவறுக்குமே பண்ண முடியாது. பெண்கள் வந்து துணிஞ்சு நிக்கணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
1: மேம், நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நிறைய கருத்துக்களை வந்து மக்களுக்கும் சரி, இல்லை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் சரி கொடுத்துக்கிட்டே இருக்கு. நேர்கிலே சர்வதேச கைம்பெண்கள் தினத்தில் அவர்களுக்கான உரிமைகளையும் அவர்களுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான கருப்பொருள், அதாவது சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையோட கான்ட்ரிபியூஷனில் தான் இந்த ஒரு தினம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த வகையில் இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவைகளுக்கான நீதி, கண்ணியம் மற்றும் பொருளாதார அதிகாரம், அதாவது ஜஸ்டிஸ் டிக்னிட்டி அண்ட் எக்கனாமிக் பவர் ஃபார் விடோஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த செஷனில் நம்ம பேச போகிறோம் மேம். ஸோ நான் இப்போ உங்ககிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற விஷயம், இவங்க சுயதொழில் செய்யணும், ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன
0: இருக்குது? இப்போ ஒரு பெண் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இதுக்கு சொல்லியிருக்கோம். ஒரு பெண் வந்துட்டு எந்த ஒரு எக்கனாமிக் ஆகட்டும், இல்லை ஒரு வேலைக்கு போகிறாங்க, சுயதொழிலுன்னு நம்ம சொல்கிறோம், சுயதொழிலுக்கே அந்த பொண்ணு போனாலும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இங்கே வா தேடு அதை பண்ணு ஒரு மரியாதை இல்லாத அந்த இது வந்துட்டு கொடுக்கக்கூடாது. பெண் அவங்க அப்படி தான், ஒரு தாய்மை தாய்மை தான் அவங்க. அது சொல்லுவாங்க சிவன் பார்வதி அந்த மாதிரி சொல்லிட்டு, பார்வதிக்கு என்ன சக்தியோ அந்த சக்தி தான் எல்லா பெண்களுக்கும். அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதை இருக்கோ அதை கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும், அதை வந்து நிறுத்தக்கூடாது. மரியாதை இல்லாமல் பேசுறது, நீ இவ்வளோதானே உன்னை அதிர்ஷ்டம் இல்லை, அதுவும் கூட மரியாதை இல்லாமல் அவங்கள கீழே தள்ளுற விஷயம்தான். துரதிர்ஷ்டசாலி இந்த மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அவங்கள வந்து பார்வை பார்க்கறதும் சரி, செயல்ல செய்யறதுமே அவங்கள வந்துட்டு ஒரு தண்டிக்கிற மாதிரி செய்யறதோ எல்லாமே வந்து மரியாதை இல்லாம சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கண்டிப்பா அவங்க செய்யவே கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு புகுந்த வீட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணு, பிறந்த வீட்டுல இருந்து நிறைய செஞ்சு ஒரு பெண்ணுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, போனதுக்கு அப்புறம் உன் கணவரே இல்லை இல்லை, இப்ப நீ உங்க வீட்டுக்கு போய்க்கலாம், இங்கே இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லைன்றது சில இடத்துல நடக்கலாம். ஆனால் அந்த இடத்துல சட்ட ரீதியாக அதில் பார்க்க போனோம்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே, சொத்தாகட்டும் அந்த உரிமையாகட்டும் எல்லாமே கணவன் வீட்டில், அந்த கணவனுக்கு என்ன இருக்கோ அது முழுமையாக அந்த பெண்ணுக்கும் குழந்தைக்கு கொடுக்கறது தான் சட்டம். அதுதான் உண்மையாக இப்போ நடந்துட்டு இருக்கு, அதுதான் கொடுத்து ஆகணும். தெரியாதவங்களும் இதை சேர்ந்து செய்யணும். எனக்கு என் கணவன் வீட்டிலேருந்து கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
1: இது ஒரு பாடலுக்கான இடைவேளை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. இவ்வளவு நேரம் கைம்பெண்களுக்கான ஆரோக்கியம் இந்த தினத்தை ஒட்டின நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அதாவது இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக இருக்கட்டும், பொதுவாக பெண்கள் வந்து என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி வெளிவரணும், அவங்களுக்கு எப்படி தன்னம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்குமே நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த தகவல்கள் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அது கைம்பெண்ணாக இருக்கட்டும் இல்லை சொசைட்டியாக இருக்கட்டும், ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு ஐ ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம் அளித்தமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். நேயர்கள், இதுவரை மருத்துவ மலர் நிகழ்ச்சியில்
0: கைம்பெண்களுக்கான ஆரோக்கியம் குறித்து பன்முக மருத்துவர் ஷாஜு அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை வரும் வாரம் செவ்வாய்க்கிழமை மதியம் மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடியவர் ஆர். பிரதாப். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி பி. துர்காதாஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

காவிரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, ஆலக்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உப்பாசி, சோலையாறு, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் தேவாலா, பின்ட்வர்த், அவலாஞ்சி, பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. ஹாரிசன், குடலூர் பஜார், மேல்குடலூர், வெட்டிக்காடு, குண்டேரிப்பள்ளம், சிவலோகம், உட்பிரையர், காக்காச்சி, பேராவூரணி, நடுவட்டம், டானிஷ்பெட், ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி

0: தஞ்சாவூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர், கரூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடக்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு வங்கதேசத்தை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 1.5 முதல் 5.8 கிலோமீட்டருக்கு இடைப்பகுதியில் உருவானது. இதன் விளைவாக வரும் 3ஆம் தேதியன்று வடமேற்கு வங்க கடற்பரப்பில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வடகடலோர தமிழ்நாட்டில் குமரி கடற்பரப்பை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ்வு பாதை தற்போது வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பற்றிய அறிவிப்பு. பலத்த காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 2ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 3ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 4ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் இடிமின்னலுடன். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை இடிமின்னலுடன் புழுதி காற்று வீசக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு சில இடங்களில் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸில்
1: அடிக்கடி விபத்து மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி திறன் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை உருவாக்க சம அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக்குழு தலைவர் திரு மகேந்திர தேவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என்று

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் நராசாபூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாளை முதல் நெல்லூர் ரயில் நிலையத்திற்கு காலை மணி 8:41 வந்து சேரும் என்று தெற்கு கடலோர ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 3:02. நேர்களினி கேட்கலாம், ஹலோ ஊட்டி.

நேர்களே, இன்றைய ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசைக்கு பாடல் தேர்வு செஞ்சுருக்காங்க யாஷிகா. காந்தல் முக்கோணம் பகுதியிலிருந்து யாஷிகா வந்து இன்றைய ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சிக்கு பாடல்களை தேர்வு செஞ்சு நமக்கு அனுப்பியிருக்காங்க. உன்னை என்று தொடங்கும் பாடல்கள் அவங்க தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல், யாஷிகா அனுப்பிய முதல் பாடலை இப்போ கேட்கலாம்.

0: ஒழித்த பாடல் ரோஜாவனம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரல்ல ஒழிக்க கேட்டோம், பரத்வாஜ் அவர்களோட இசையில. நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு. ஹலோ ஊட்டி தான் கேட்டுட்ருக்கீங்க.
1: இன்று ஜூன் 30 சர்வதேச நாடாளுமன்ற தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம். உலகில் உள்ள நாடாளுமன்றங்களின் செயல்பாடுகளை கொண்டாடுவதற்காகவும் ஜனநாயக கொள்கைகளை மேம்படுத்துவதற்காகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1989 ஜூன் 30 தேதி நாடாளுமன்றங்களின் உலகளாவிய அமைப்பான இன்டர் பார்லிமெண்டரி யூனியன், அதாவது IPU நிறுவப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை குறிக்கும் வகையிலும் கௌரவிக்கும் வகையிலும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக சர்வதேச நாடாளுமன்ற தினமாக அறிவித்தது. இந்த தினத்தின் முக்கிய குறிக்கோள்களாக நாடாளுமன்றங்கள் எவ்வாறு மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன என்பதை அங்கீகரிப்பது, நாடாளுமன்றங்கள் புதிய சவால்களை எவ்வாறு எதிர்கொள்கின்றன மற்றும் தங்களை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்கின்றன என்பதை மதிப்பாய்வு செய்வது, இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பை நாடாளுமன்ற செயல்களில் அதிகப்படுத்துவது என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. இன்று ஜூன் 30 சர்வதேச நாடாளுமன்ற தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம்.
0: நிலையத்தில் நேரம் 3:10. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. நேர்களே, இன்றைய ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை செய்யல உதகை முக்கோணம் காந்தல் பகுதியை சேர்ந்த யாஷிகா அவங்க பாடல்களை தேர்வு செஞ்சு நமக்காக அனுப்பியிருக்காங்க. உன்னை என்று தொடங்கும் பாடல், நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக ஒலிக்க கேட்கலாம்.

0: ஆழப்பிறந்தவன் திரைப்படத்துக்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி இணைந்து பாடிய அந்த பாடல் இளையராஜா அவர்களோட இசையில கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: இன்று ஜூன் 30, சர்வதேச சிறுகோள் தினம், இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்டு டே.

1908 சைபீரியாவின் துங்குஸ்கா பகுதியில் நிகழ்ந்த நவீன வரலாற்றில் பதிவான மிக பெரிய சிறுகோள் தாக்குதலை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் சபையின் அங்கீகாரத்துடன் அனுசரிக்கப்படும் இந்த நாளில் பூமிக்கு அருகில் பயணிக்கும் விண்பொருட்கள், அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் NEOs குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், புவி பாதுகாப்பு தொடர்பான முயற்சிகளை பொதுமக்களிடம் எடுத்து செல்லவும் உலகளாவிய தினமாக இந்த நாள் விளங்குகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2016 டிசம்பரில் அதிகாரப்பூர்வமாக இந்த தினத்தை அறிவித்தது. பூமியை சிறுகோள்கள் தாக்குவதால் ஏற்படும் ஆபத்துகள், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் விண்கற்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாகும். இன்று June 30 சர்வதேச சிறுகோள் தினம், இன்டர்நேஷனல் அஸ்ட்ராய்டு டே.

ஒழித்த பாடல் உழவன் மகன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி எஸ் சசிரேகா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை. இன்றைய ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சியில உதகை காந்தல் முக்கோணம் பகுதியைச் சேர்ந்த யாஷிகா அவங்க தேர்வு செய்த பாடல்கள் உன்னை என்று தொடங்கும் பாடல்களை தான் நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம்.

மள்ளுவேட்டி மைனர் திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 3:39. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரையிசை. நேயர்களே, இன்றைய ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசையில உதகை காந்தல் முக்கோணம் பகுதியை சேர்ந்த யாஷிகா அவர்கள் தேர்ந்தெடுத்த பாடல்களை தான் நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம்.

ஒழித்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்துக்காக கே ஜே எஸ் தாஸ் மஞ்சுளா இணைந்து பாடியது இளையராஜா அவர்களோட இசையில. நேர்களே, ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சிக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பும்போது கூடவே உங்களுடைய தொடர்பு எண்ணையும் அனுப்பலாம்.

ஜே ஜே திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். நேர்களே, இன்றைய ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சியில இதுவரை உதகை காந்தல் முக்கோணம் பகுதியை சேர்ந்த யாஷிகா அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய பாடல்களை தான் நம்ம நிகழ்ச்சியில கேட்டோம். கேட்ட பாடலுடன் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 4 மணி. நேரில் நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம சரியா தவறான்ற விளையாட்டு தான் நம்ம விளையாட போறோம் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே இல்ஷியா பிராங்க்லின் கூட ஆர்ஜே முருகேஷன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் முருகேஷன். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு விளையாட ரெடியா இருக்கீங்களா? ஓகே, கேள்வி கேட்க நம்ம ரெடியா இருக்கணும். ஓகே, நிகழ்ச்சியில வந்து நேர்களே நீங்களும் பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், 8 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும், 04232966781 என்ற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம விளையாட போடுறது சரியா தவறா. ஓகே முருகேஷன், நிகழ்ச்சியோட உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா என்னென்னு சொல்லி?
1: நீங்க சொல்லிட்டு நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
0: ஓகே, நிகழ்ச்சியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு காலர் கிட்ட வந்து ஒரு 5 கேள்வி மேக்ஸிமம் கேட்கப்படும். 5 கேள்விக்கும் அவங்க கரெக்டா பதில் சொல்லிட்டாங்கன்னா ஓகே, அவங்களோட விருப்ப பாடல் கூட அவங்க வின்னர் ஆயிடுவாங்க. சப்போஸ் அவங்க தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும்.
1: அதாவது பதில வந்து அவங்களே சொல்லிடுவாங்களா?
0: இல்ல, சரி தவறு அப்படின்ற 1 வேர்ட் ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும். ஓகேவா? 1 வேர்ட் ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும், சரி இல்லடி தவறு அப்படின்னு மட்டும் சொல்லணும். நேர்களை நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன் எடுங்க, கால் பண்ணுங்க. 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் ஒருவன்

ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும், சரி இல்லடி தவறு அப்படின்னு மட்டும் சொல்லணும். நேரில் நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் ஒருவனை

0: தானே. ஓகே, இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் மண்ணக்கிளி.
1: சரி.
0: ஓகே, சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தேசிய விருதை விவேக் பெற்றார்.
1: சரி.
0: மௌனராகம் படத்தில் கார்த்திக் கதாபாத்திரத்தின் பெயர் திவ்யா.
1: சொல்லுங்க மேடம்.
0: மௌனராகத்தின் கார்த்திக் கதாபாத்திரத்தின் பெயர் மனோகர்.
1: தவறு.
0: ஓகே, எல்லாத்துக்குமே சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டீங்க. உங்களுக்காக ஒரு கிளாப்பிங் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க மேடம்.
0: ஓகே.
2: நல்ல வந்து பதில் சொல்லிட்டாரு. நன்றிங்க.
0: ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்துங்க முத்து படத்துல ஒரு பாட்டு போடுங்க மேடம்.
0: முத்து படத்துல ஒரு சூப்பரான பாடல் போட்டலாமா?
1: ஓகே, முத்து படத்துல ஏதாவது பாட்டு போடுங்க.
0: ஏதோ ஒரு பாட்டு. ஓகே
2: நன்றிங்க, உங்களுக்காக பாடல் வழங்கிடலாம்.
0: நன்றி நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி.
1: Thank you.

0: ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நேர்களை, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம சரியா தவறான்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம் முருகேசன். நிகழ்ச்சியில அடுத்த நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கார், பேசலாமா?
1: கண்டிப்பா பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி இருந்து சரவணகுமார் பேசுறேங்க.
0: நல்லா இருக்கீங்களா சரவணகுமார்?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: ஓகே,
1: நீங்க நல்லா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க?
2: பொள்ளாச்சி சார, பொள்ளாச்சி சார்.
1: சரிங்க.
0: ஓகே, உங்களுக்கு ஈஸியா கேட்கலாமா டஃபா கேட்கலாமா?
1: அசோகர் பௌத்த மதத்தை பின்பற்றினார்.
2: சரி.
1: பூனைகள் பாலூட்டி வகையை சேர்ந்தவை.
2: சரி.
1: உலகில் அதிகமாக விளையும் காய்கறி தக்காளி.
2: சரி.
1: இல்லைங்க, தவறு.
0: எப்படி டஃபா கேள்வி கேளுங்கன்னு சொல்லி மாட்டிட்டீங்களே.
2: என்ன காய் தெரியலையே.
0: உலகில்
1: உருளைக்கிழங்கு.
0: உருளைக்கிழங்கு
1: சரியான பதிலுங்க.
0: ஓகே. எனிவே சூப்பரா ட்ரை பண்ணீங்க, நன்றி நன்றி. உங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: அதான் செல்போன்ல அஞ்சாறு மட்டும் புள்ளி வச்சிருப்பா, எதுக்காக வச்சிருக்கேன்? அப்புறம் காவிரி ஆறு பிரச்சனை இல்ல, எங்க தொடங்குது எங்க முடியுது?
0: நன்றி.

0: ஓகே, ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து. நேர்களை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும்ல வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டில் சரியா தவறா அப்படின்றத விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். நேர்களை நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8300-1910-18 என்ற நம்பருக்கும், 9042-90-1018 என்ற நம்பருக்கும், 9342-90-1018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேர் இணைந்திருக்கார் முருகேஷன், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் கோவா. என்ன அதுக்கு பதில்? கோவா என்பது சிறிய மாநிலம் தான். கோவா. சரி, உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா.
1: தவறு.
2: ஆசியா என்பது சரியான பதில். பறவைகளுக்கு பற்கள் இல்லை.
1: சரி.
2: சரிங்களா? அழகு தான், அழகு இருக்கு. ஆமா, அழகுன்றது சரியான பதில். சரிங்க, இந்தியாவில் அதிகமாக மொழிகள் பேசப்படுகிறது.
1: அதிகமாக மொழிகள் பேசப்படுகிறது, எந்த மொழிகள்?
2: இந்தியாவில் அதிகமான மொழிகள் இருக்கு.
1: அதிகமான மொழிகள் இருக்கு.
2: சரியா? சரி, சரி என்பது சரியான பதில். சரிங்க, நல்ல அருமையான பதில் சொன்னீங்க. சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வழங்கலாம்?
1: என்ன கொடுத்தேன்னு
0: கேட்கும். நன்றிங்க.

0: நேரம் 4:25. நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு சரி அல்லது தவறு இந்த ஒத்த வார்த்தையில் பதில் சொன்னால் கூட போதும்.
1: ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: வருண பகவான் கருணை காண்பித்துக் கொண்டிருக்கும் மழைக்கால மாலை வணக்கங்கள் கூறுகிறேன். மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாம் சூப்பரா இருக்கோம்.
0: எந்த ஊர்?
2: மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்க சூப்பரா இருக்கிறது.
1: ஓகே, நாகர்கோயில இருந்து இப்பதான் முன்னாடி காலர் பேசினாரு.
2: ஆமா, ஒருத்தர் என்னோட பாதி பேர்ல அவர் வச்சிருக்காரு, அவரோட பாதி பேர்ல நான் வச்சிருக்கேன். நிகழ்ச்சியை ஜரூரா நடத்திட்டு இருக்க உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: அதாவது கடலோரத்துல தான் இருக்கீங்க.
2: எங்களுக்கே ஐவகை நிலங்கள் எங்களை சூழ்ந்து இருக்கிறது. அதாவது பாறை நிலம் வந்து இயற்கை செயற்கையாக இருக்கிறது.
0: சரிங்க, சரிங்க.
1: ஓகே, க்வெஸ்சன் கேட்டலாமா? சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகே, மகாத்மா காந்தி 1947 சுட்டுக் கொல்லப்பட்டார்.
2: தவறு.
1: கணினியின் தந்தை என்று அழைக்கப்பவர் சார்லஸ் பாபேஜ்.
2: தவறு.
1: தப்பா சொல்லிட்டீங்களே, மாட்டிட்டீங்களா?
2: ஐயோ,
1: கணினியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் சார்லஸ் பாபேஜ் தான். ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: ஓகே, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டு பண்ணுங்க. நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க.

0: உங்க ஊட்டிய ஃபோன்ல நீங்க கேட்டிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும்.
1: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில சரியா தவறான்றதா தான் நம்ம விளையாண்டு இருக்கோம். ஓகே மோர்கேஷன், நிகழ்ச்சியில அடுத்த நேரம் ஒருவர் இணைந்திருக்கிற பாக்கலாமா?
0: கண்டிப்பா பார்த்தலாம். வணக்கம்.
2: ஹலோ அண்ணாச்சி. வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: ராஜ்குமார்.
2: ராஜ்குமார் பேசுறேன்.
1: ஓகே ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கீங்க? ஆமா, முருகன் சார். முருகன் சார் எப்படி இருக்காரு?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க.
2: மழையில என்ன சொல்லுதுங்க, ரொம்ப குளிரு.
0: ஏதாவது போத்தி படுங்க.
1: ஓகே,
0: சரிங்க. கேள்வி எல்லாம் கேக்கலங்களா?
2: கேளுங்க, கேளுங்க, ஈஸியா கேளுங்க.
1: ஈஸியா கேட்டலாமா?
2: கேளுங்க.
1: ஓகே, பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வந்தியத்தேவனாக நடித்தவர் விக்ரம்.
0: கஷ்டமா தான் இருக்குல்ல?
2: தவறு.
1: ஓ, தவறு. ஓகே, எம்ஜிஆர் நடித்த கடைசி திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன்.
2: தவறு.
0: சரி,
1: ரெண்டாவது க்வெஸ்சன்லயே அவுட் ஆயிட்டீங்களே. தவறு. எம்ஜிஆர் நடித்த கடைசி திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் தான்.
2: சரிங்க, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேளுங்க.
1: ஆமா, அவுட் ஆயிட்டீங்க. அப்புறம் அடுத்த

0: வளர்க்க சான்ஸ் கொடுக்கணும்ல.
1: சரி பாடல் போடுங்க.
2: சரி,
0: அவுட் ஆனவங்களுக்கு எல்லாம் பாடல் போட மாட்டோமே.
1: இப்ப அவுட் ஆனவங்களுக்கு பாடல் கொடுத்தீங்கல்ல.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ரோஜா கடலே ராஜா மகளே.
0: ஓகே,
1: பரவாயில்ல அனேகன்.
0: ஓகே, அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
1: நன்றி
2: நன்றி நன்றி.

0: எதிரும் புதிரும் இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில சரியா தவறான விளையாட்டு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம கூட ஆர்ஜே முருகேஷன் நம்ம கூட இணைந்து இருக்கிறாரு. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாமா முருகேஷன்?
1: கண்டிப்பா பார்த்தலாம். வணக்கங்க,
2: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். அன்பு சோதிக்கும் நீய மாலை வணக்கம். அன்பு சகோதரருக்கும் நீய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மதுரையில இருந்து உங்கள் அன்பு சொன்ன
0: ஆண்டனி. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க. மதுரையில எப்படி இருக்கீங்க?
2: மதுரை மறுபடியும் சம்மர் ஆரம்பிச்சது மாதிரி இருக்கு.
1: அவ்வளவு வந்து ரொம்ப கம்மி தான்.
0: ஜிகர் தண்டாலாம் குடிச்சிட்டு ஜாலியா இருக்கீங்க இல்லையா?
2: கண்டிப்பா வாங்க, நீங்களும் வாங்க சகோதரர்.
0: கண்டிப்பா வரோம். நாங்க தான் இங்க குளிர்ல ஏசில இருக்கோம். நீங்களா ஜாலியா இருங்க.
2: கண்டிப்பா.
0: ஓகே, நிகழ்ச்சிக்கு போலாமா?
2: என்ன
1: இருக்குங்க பேரு?
2: சகாரா பேர் இன்னொரு பேர் சொல்லுவாங்க சார். முன்னாடி இருந்த சகாரா பாலைவனம். ஆனா புத்தகத்துல ஹிஸ்டரியில படிச்சது சகாரா பாலைவனம் தான்.
1: ஆமா. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. எளிதில் ரப்பர் வளையம் வளையாது. ரப்பர் வளையம் எளிதில் வளையாது. இல்ல தவறு, வளையும்.
2: கடல் நீர் இனிக்கும்.
0: சொல்லுங்க உங்களுக்கு விருப்ப பாடல் என்ன?
2: கனிமுத்து பாப்பா திரைப்படத்தில் அப்படி ஒரு பாடல் ஜனவசன் வரிகளுக்கு குரல் கொடுத்திருப்பாங்க சுசிலம்மா. கனிமுத்து பாப்பால ராதையும் நஞ்சம்
0: என்ற
1: பாடல். உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன். கேட்டு இருங்க. நன்றிங்க.
0: நன்றி.
2: தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.

0: ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நேயர்களே, இன்றைக்கி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறான்ற விளையாடி தான் விளையாண்டுருக்கோம். நீங்களும் கால் பண்ணணும் நினச்சிங்கன்னா 9342901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேர் ஒருவர் இணைந்திருக்கிறார் முகேஷன், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: மசனகுடி ராஜேந்திரன்.
0: ஓகே, மசனகுடியெல்லாம் எப்படி இருக்கு, வெயிலாக இருக்குங்களா?
1: சொல்லுங்க. அசோக சக்கரத்தில் 27 ஆரக்கால்கள்
2: உள்ளன.
1: ஆமா, 24 என்பதுதான் சரியான பதில்.
0: ஓகே, இப்போ இதெல்லாம் பாப்பீங்களா, சினிமால பாப்பீங்களா?
2: ரொம்ப நாளாச்சு படத்துல பாத்துனாங்க, இதுல பாக்கிறது ஒரு சரி.
0: ஓகே, சினிமா பாத்துட்டு பாப்பீங்களா பாக்க மாட்டீங்களா? காதலன் திரைப்படத்தில் பிரபுதேவா கதாநாயகனாக நடித்தார். ஓகே, தூரத்து இடிமுழக்கம் திரைப்படத்தில் விஜயகாந்த் ஹீரோவாக அறிமுகமானார்.
2: இனிக்கும்
0: இளமை. கமலஹாசன் மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் 4 வேடங்களில் நடித்தார். சிங்கம் திரைப்படத்தில் சூர்யா துரைசிங்கம் என்ற போலீஸ் அதிகாரியாக நடித்தார். மகாநதி படத்தில் கமல்ஹாசன் கிருஷ்ணா என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். மகாநதி படத்தில் கமல்ஹாசன் கிருஷ்ணா கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருக்காரு. எனிவே எல்லா க்வெஸ்சனும் ஒரு 4 க்வெஸ்சன் கரெக்டா சொல்லிருக்கீங்க.
2: என்ன
0: பாடல்
2: சொன்னீங்க
0: முதல்ல? அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: நன்றி.

0: ஓகே, நிகழ்ச்சியில எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில சரியா தவறான்றதை விளையாண்டு இருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் ஒருவர் இணைந்திருக்கிற அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்ங்க.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மரத்துக்குள்ள வட்டம் தாசுர வீட்டுல இருந்து பாலசாமி பேசுறேங்க.
2: கோயம்புத்தூர்ல இருந்துங்க? கோவைங்களா? எங்க இருந்துங்க?
1: திருப்பூர் மாவட்டம்ங்க.
2: சரி சரிங்க.
0: எப்படி இருக்கீங்க? திருப்பூர்ல எப்படி இருக்கு?
1: வெயில் அடிச்சிட்டு இருக்குதுங்க, காத்து மடிக்குதுங்க.
0: காத்து மடிக்குது. சில சிலின்ற கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
2: மனித உடம்புல உள்ள நரம்புகளோட மொத்த நீளம் 72 மீட்டர்.
1: தவறுங்க சார்.
2: சரிதான் பதில்.
1: ஆமா
2: சரிங்க. பறவைகளின் அரசன் கிளி.
1: அது தவறுங்க.
2: தவறுங்களா?
1: ஆமாங்க.
2: என்னங்க பதில்?
1: பதில் கரெக்டா தெரியலங்க, அது நீங்க
2: சொல்றது தவறு. தவறுங்கிறது தான் சரியான பதில், ஆனா கழுகுங்கிறது தான் சரியான பதில்.
1: ஓகே சார், ஓகே.
2: சரிங்க. மரங்களின் அரசன் தேக்கு.
1: அது தவறா தான் இருக்குங்க சார்.
2: அது சரிங்க.
1: சரிங்க சார்.
2: சரிங்க.
0: ஓகே பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: ரிக்ஷாக்காரன் படத்துல இருந்து அழகிய தமிழ் மகள், அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: ஓகே, அந்த பாடல் வந்து டேர்க்கு கிட்டேஞ்சு பண்ணுங்க. நன்றி.
1: நன்றிங்க.
2: நன்றிங்க.

அழகிய தமிழ் மக இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறதெனும் குரல் படி

0: மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர்போல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், திருவிழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உடல் என குரல், படித்தால் கனி போல் இனிக்கும்.
2: ஓகே நேர்களே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டில் சரியா தவறா அப்படின்ற விளையாட்டை விளையாண்டோம். இன்னைக்கு எல்லா நேர்களும் கால் பண்ணி அவங்களுடைய சூப்பராகவே விளையாண்டிங்கன்னு சொல்லலாம் இல்லையா முருகேஷன்?
3: கண்டிப்பாக நிறைய நேர்கள் வந்து அவங்களுடைய
2: எஃபர்ட் எல்லாம் கொடுத்தாங்க.
3: ஆமாம்,
2: தவறாக இருந்தாலும் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்க, சூப்பராக விளையாண்டாங்க இல்லையா?
3: அவங்களுடைய முயற்சிக்கு வந்து பாராட்டு சொல்லிடலாம்.
2: ஓகே, எவ்ரி செவ்வாய்க்கிழமையும் இந்த வார்த்தை விளையாட்டு சரியா தவறான்றது நடைபெறும். எவ்ரி எல்லா டெய்லியுமே 4 மணிக்கு ஒவ்வொரு விளையாட்டு நடைபெறும். எல்லாருமே அதை கால் பண்ணி எல்லாருமே அதில் கலந்துக்கோங்க. ஸோ இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின்
3: மற்றும் ஆர் முருகேசன்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 5:02. நேயர்களினி கேட்கலாம் பொன்மாலை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

நேர்களே, காலத்தால் அழியாத, காலத்தை தாண்டி உங்கள் காதுகளுக்கு இனிமை படைக்கும் அந்த இனிமையான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு மகிழுங்கள்.

ஒழித்த பாடல் ஆலயமணி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல்லாரீஸ்வரி இணைந்து பாடியது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க.

ஒலித்த பாடல் அன்னை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா இணைந்து பாடியது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு வாடாமலர்.

ಮಾಡಿ ಬಾಂಬಾಡಿ ಬಾಮ ತಗ ಬಾಂಬ ತಗ ತಗ ತಂದಿಗೆ ನಾ.

பலே பாண்டியா திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில அந்த பாடல் கேட்டோம்.

0: நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்துக்காக அந்த பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 5:35.
1: காற்று வந்ததும் கொடிய செய்ததா?

0: ஒலித்த பாடல் வீர திருமகன் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில அந்த பாடல் கேட்டோம்.
1: இன்று ஜூன் 30 சர்வதேச சிறுகோள் தினம், இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்டு டே. 1908 சைபீரியாவின் துங்குஸ்கா பகுதியில் நிகழ்ந்த நவீன வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய சிறுகோள் தாக்குதலை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் சபையின் அங்கீகாரத்துடன் அனுசரிக்கப்படும் இந்த நாளில் பூமிக்கு அருகில் பயணிக்கும் விண்பொருட்கள், அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் NEOs குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் புவி பாதுகாப்பு தொடர்பான

0: காட்சிகளை பொதுமக்களிடம் எடுத்து செல்லவும் உலகளாவிய தினமாக இந்த நாள் விளங்குகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2016 டிசம்பரில் அதிகாரப்பூர்வமாக இந்த தினத்தை அறிவித்தது. பூமியை சிறுகோள்கள் தாக்குவதால் ஏற்படும் ஆபத்துகள், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் விண்கற்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாகும். இன்று June 30 சர்வதேச சிறுகோள் தினம், இன்டர்நேஷனல் அஸ்ட்ராய்ட் டே.
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் இல் தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: ஒலித்த பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக பி. சுஷிலா அவர்களோட குரல்ல கேட்டோம்.
1: இன்று June 30 சர்வதேச நாடாளுமன்ற தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம். உலகில் உள்ள நாடாளுமன்றங்களின் செயல்பாடுகளை கொண்டாடுவதற்காகவும் ஜனநாயக கொள்கைகளை மேம்படுத்துவதற்காகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1989 June 30 நாடாளுமன்றங்களின் உலகளாவிய அமைப்பான இன்டர் பார்லிமெண்டரி யூனியன், அதாவது IPU நிறுவப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை குறிக்கும் வகையிலும் கௌரவிக்கும் வகையிலும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக சர்வதேச நாடாளுமன்ற தினமாக அறிவித்தது. இந்த தினத்தின் முக்கிய குறிக்கோள்களாக நாடாளுமன்றங்கள் எவ்வாறு மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன என்பதை அங்கீகரிப்பது, நாடாளுமன்றங்கள் புதிய சவால்களை எவ்வாறு எதிர்கொள்கின்றன மற்றும் தங்களை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்கின்றன என்பதை மதிப்பாய்வு செய்வது, இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பை நாடாளுமன்ற செயல்களில் அதிகப்படுத்துவது என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. இன்று June 30 சர்வதேச நாடாளுமன்ற தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம்.
2: வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துண்டனா.

0: ஒலித்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்று June 30, சர்வதேச சிறுகோள் தினம், இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டே. 1908 சைபீரியாவின் துங்குஸ்கா பகுதியில் நிகழ்ந்த நவீன வரலாற்றில் பதிவான மிக பெரிய சிறுகோள் தாக்குதலை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் சபையின் அங்கீகாரத்துடன் அனுசரிக்கப்படும் இந்த நாளில் பூமிக்கு அருகில் பயணிக்கும் விண்பொருட்கள் அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் NEOs குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் புவி பாதுகாப்பு தொடர்பான முயற்சிகளை பொதுமக்களிடம் எடுத்து செல்லவும் உலகளாவிய தினமாக இந்த நாள் விளங்குகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2016 டிசம்பரில் அதிகாரப்பூர்வமாக இந்த தினத்தை அறிவித்தது. பூமியை சிறுகோள்கள் தாக்குவதால் ஏற்படும் ஆபத்துகள், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் விண்கற்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாகும். இன்று June 30, சர்வதேச சிறுகோள் தினம், இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டே.
0: நேர்களின் இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெடதகமலு படகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், இஞ்சி சாகுபடி குறித்து கூடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராமமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தியறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 9:30

அறிவியல் நேரம். பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: said attempts to question FATF's credibility reflect fear of scrutiny rather than genuine concerns. On the occasion of Hul Diwas today, Prime Minister Narendra Modi has paid tributes to Sidho Kanhu, Chand Bhairav, Phulo Jhano and all the brave tribal warriors who stood firm against the injustice of foreign rule. In a social media post, Mr. Modi said that Hul Diwas is a powerful symbol of the extraordinary courage and unwavering spirit of tribal communities who laid down their lives for their motherland. Benchmark domestic equity indices ended the final trading session of the quarter around 4.3% lower today. The Sensex fell 250 points to close at 76,479, while the Nifty lost 81 points to settle at 23,866. However, the broader market on the National Stock Exchange ended in a positive territory. In the FIFA World Cup, Morocco and Paraguay have advanced to the round of 16. Morocco defeated Netherlands 3-2 on penalties after a thrilling 1-1 draw in Guadalupe, Mexico. Tonight, Ivory Coast will take on Norway in Texas, United States. The match is scheduled to begin at 10:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. நேர்களினி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள்.
2: இன்று June 30, சர்வதேச நாடாளுமன்ற தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம். உலகில் உள்ள நாடாளுமன்றங்களின் செயல்பாடுகளை கொண்டாடுவதற்காகவும் ஜனநாயக கொள்கைகளை மேம்படுத்துவதற்காகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1989 June 30 நாடாளுமன்றங்களின் உலகளாவிய அமைப்பான இன்டர் பார்லிமெண்டரி யூனியன், அதாவது IPU நிறுவப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை குறிக்கும் வகையிலும் கௌரவிக்கும் வகையிலும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக சர்வதேச நாடாளுமன்ற தினமாக அறிவித்தது. இந்த தினத்தின் முக்கிய குறிக்கோள்களாக நாடாளுமன்றங்கள் எவ்வாறு மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன என்பதை அங்கீகரிப்பது, நாடாளுமன்றங்கள் புதிய சவால்களை எவ்வாறு எதிர்கொள்கின்றன மற்றும் தங்களை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்கின்றன என்பதை மதிப்பாய்வு செய்வது, இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பை நாடாளுமன்ற செயல்களில் அதிகப்படுத்துவது என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. இன்று June 30, சர்வதேச நாடாளுமன்ற தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம்.

கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விலக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள்.

0: ஒளித்த பாடல் அம்மனருள் திரைப்படத்துக்காக கேட்டோம். நேயர்களே, கேட்ட பாடலுடன் இன்றைய விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் இல் தொடர்புக்கு 9442643542 9442643542.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும் சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக் கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாய சீக்கிரமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும், இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: எனது பெயர் ராமலிங்கம், மீக்கேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்கள் ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கு பக்கத்துலதான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக ஜல் ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா இதுக்கு கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல் ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறத எனது இதை தெரிவிச்சு கொடுக்கு.
0: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 தேதி வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி

0: மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதை இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவி நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
2: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல். திருமணம் என்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான ஒரு தருணம். அந்நாள் வரை இருமனங்களாக இருந்த இருவர் திருமணத்தன்று ஒருமனதாக ஒருமனமாக மாறும் நிகழ்வு நடந்திருக்கிறது. பொதுவாக அட்டிகளில் வாழும் மக்கள் தங்களது திருமணத்தையோ அல்லது தங்களின் குழந்தைகளின் திருமணத்தையோ சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் நடத்துவார்கள். இன்னும் சொல்லப்போனால் சனிக்கிழமை பெண் வீட்டு திருமணம், ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை வீட்டில் திருமணம். அது அந்தஸ்தில் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் மணப்பெண்ணை மாப்பிள்ளை வீட்டிற்கு அழைத்து வந்து அங்கு அமைக்கப்பட்ட பந்தலில்தான் திருமணத்தை நிகழ்த்துவார்கள். திருமணம் நடந்தேறும் வரை பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்க்கக்கூடாது. இதுபோன்ற அநேக சம்பிரதாயங்களும் சடங்குகளும் உண்டு. திருமணம் நடக்கும் நாள் என்பது மங்களகரமான ஒரு நாள் என்பதால் முதல் வரியிலேயே ஆரம்பிக்கின்றனர். மதுவஜனா மதுவஜனா மங்களவாத ஜெனா இருடு மனசிருடு ஒன்று செய்து மகனோடுவ ஜெனா. இந்த வரிகளின் அர்த்தம் என்பது நாம் முன்னரே கூறியிருந்தபடி திருமணம் செய்ய போகும் ஆணும் பெண்ணும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்க்க மாட்டார்கள், தாலி ஏறிய பின்புதான் பார்க்க முடியும். இதை அழகாக கூறியிருக்கிறார்கள். உன் கழுத்தில் நான் அணிவிக்கும் பொன் தாலியின் மூலமாக உன்னுடைய முகத்தை நான் பார்க்கிறேன் என்று. திருமணத்தன்று பெண்ணை முன்கூட்டியே மாப்பிள்ளை வசிக்கும் ஊரில் அழைத்து வந்து ஒரு கோயிலில் தங்க வைப்பார்கள். நல்ல நேரம் ஆரம்பிக்கும் தருணத்தில் பெண்ணும் 3, 5 என்ற எண்ணிக்கையில் சிறுவயது பெண்கள் அல்லது திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்களது தலையில் செம்பினால் ஆன சிறு குடத்தில் தண்ணீர் கொண்டு வருவார்கள். அதில் மணப்பெண் கொண்டு வரும் தண்ணீரை கொண்டு மாப்பிள்ளை வீட்டாரின் காலை கழுவி அங்கு சிறு சடங்குகள் நடைபெறும். அதன் பின்னர்தான் தாலி கட்டும் நிகழ்வு நடைபெறும். இந்த நிகழ்விற்கு பின் அந்த மணப்பெண்ணானவள் மாப்பிள்ளை வீட்டிற்கு உரித்தானவளாகிறார். அவள் வெறுமனே வரவில்லை, தன்னுடன் அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டிற்கு வருகிறாள். அவள் தனது வார்த்தையிலிருந்து தனது செயல்களிலிருந்து அந்த வீட்டினுடைய முன்னேற்றத்தையே கண்ணும் கருத்தும்

மாக வைத்திருக்கிறாள் என்பதையே பாடலின் முதல் சரணம் கூறுகிறது. மிகவும் இனிமையான அழகான வரிகளை உடைய ஒரு பாடல். பாசமலர் திரைப்படத்தில் வருமல்லவா, வாரா என் தோழி வாராயோ, அந்த பாட்டிற்கு இணையான ஒரு பாடலாக நான் இந்த பாடலை கருதுகிறேன். உங்களுக்காக நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல், காதலில் திளைக்கும் இரு மனங்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் காதல் மொழிகளே இந்த பாடல். காதல் வந்து விட்டாலே கண் பேசும், கை பேசும், கால் பேசும், ஆனால் வாய் மட்டும் பேசாது. இது பெண்ணிற்கு. ஆணிற்கோ அந்த பெண் தன்னிடம் எப்பொழுது பேசுவாள் என்று காதுகள் காத்திருக்கும், அவள் எப்பொழுது பார்ப்பாள் என்று கண்கள் பூத்திருக்கும். இருமணங்கள் ஒன்றான பின் திருமணத்தில் இணைய வேண்டும் என்பது விதி. அந்த திருமண நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் இரு மனங்களின் மன ஓட்டமே இந்த பாடல்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் திருமணம் என்று கூறியவுடன் எல்லோருக்கும் பலவிதமான கனவுகள் இருக்கும். நான் மணந்து கொள்ள போகிற பெண் இப்படி இருக்க வேண்டும், இல்லை எனக்கு கணவனாக வரக்கூடிய ஒருவர் இப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனால் பெண் பார்த்து திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டால் என் திருமணம் இப்படி நடக்க வேண்டும், இந்தந்த நிகழ்வுகளெல்லாம் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று. அப்படி தலைவன் தன்னுடைய திருமணம் எப்படி நடக்க வேண்டும், திருமணத்திற்கு பின் தன்னுடைய வாழ்வு அதாவது இல்லற வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய ஆசையை ஒரு பாடலாக பாடியுள்ளார். நமது நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாடல் ஒலிக்கிறது.

0: நேயர்கள் இதுவரை வெட்டத கமலு வடுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: ஒலிக்கும் பாடல் இதயம் திரைப்படத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜெ சுரேகா.
2: சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நீருக்கடியில் ரோபோட்டிக்ஸ் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான பயிலரங்கம் நடைபெற்றது. இந்திய கடல் கண்காணிப்பு, ஆழ்கடல் ஆய்வு, போக்குவரத்து கண்காணிப்பு, வளம் மதிப்பீடு மற்றும் நிலையான நீல பொருளாதாரம் போன்ற பயன்பாடுகளுக்கான உள்நாட்டில் உள்ள நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த பயிலரங்கத்தில் இந்தியா முழுவதிலிருந்து சுமார் 30 மேற்பட்ட ஆராய்ச்சி கல்வியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கிலான இந்த பயிலரங்கத்தில் இந்திய நிறுவனத்தின் கடல்சார் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நீரில் பயணிக்கும் ட்ரோன்கள், டேனல்கள் மற்றும் ஆழ்கடல் பைப்புகளை கண்காணிக்கும் கருவிகள், நீருக்கடியில் பயன்படுத்தும் இலகு ரக லான்ச்சர்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சிஎஸ்ஐஆரின் கீழ் உள்ள முதன்மையான தேசிய ஆய்வகத்தில் ஒன்றான சென்னையில் உள்ள சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் கழிவிலிருந்து செல்வம், வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மைக்கான விரிவான தீர்வுகள் என்ற தலைப்பில் சிஎஸ்ஐஆர் திட்டப்பணி முறையின் ஒரு பகுதியாக கட்டுமான துறையில் வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சி இணைந்து நடத்திய கருத்தரங்கத்தின் முக்கிய அம்சமாக உள்கட்டமைப்பிற்கான 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட மணல் மற்றும் 50% மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்களுடன் கசடு சிமெண்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு கான்கிரீட், வெளிப்புற சுவர்களுக்கு சுடப்படாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட செங்கற்களும், உட்புற பகுதிகள் சுவர்களுக்கான சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சியால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட உள்ளீடுகளின் தொகுதிகள் மற்றும் உள்ளடக்கப்பட்ட கார்பனை குறைப்பதற்காகவும் தளம் வலுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 1 மறுசுழற்சி செய்யப்பட்ட எஃகு உள்ளிட்ட வழக்கமாக கட்டுமானத்துடன் ஒப்பிடும்பொழுது கட்டுமானத்தில் உள்ளடக்க கார்பனின் 32% குறைப்பு அடையப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகள் வசதி தினம் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை விமான நிலைய நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமை கையாளுதல் மற்றும் சிறந்த அணுகல் வசதியுடன் இந்த மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தையும் பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்யும் விமானங்களின் நேர தவறாமை செயல்பாட்டையும் மேம்படுத்தவும் பயணிகளுக்கு மிகவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயண அனுபவத்தை உறுதி செய்யும் வகையில் பங்களிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலைய டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தடையற்ற மற்றும் தொடர்பற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. மேலும் யாத்ரி காஃபி மலிவு விலையில் தரமான சிற்றுண்டிகளை வழங்கி சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களுக்கும் விமான பயணத்தை எளியதாக அணுகக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிரத்யேக குழந்தைகள் மண்டலங்கள் கிட்ஸ் ஜோன்ஸ் குடும்பங்களுக்கு மிகவும் வசதியாக மற்றும் மகிழ்ச்சியான விமான நிலைய அனுபவத்தை வழங்குகிறது. சென்னை விமான நிலைய மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு உதவி தேவைப்படும் பயணிகளுக்கான வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தப்பட உள்ளது. சென்னை விமான நிலையங்களில் 100% பசுமை ஆற்றலில் இயங்குகின்றன. மேலும் முக்கிய விமான நிலைய மையங்கள் கார்பன் சமநிலையை அடைகின்றன. தூய்மையான எரிசக்தி ஆதாரங்கள் மற்றும் குறைக்கப்பட்ட கார்பன் உமிழிகளுக்கான தனது உற்பத்தியின் ஒரு பகுதியாக மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவித்தல், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் இல்லாத சூழலை பராமரிப்பதற்கான முயற்சிகள் மற்றும்

0: சூரிய ஆற்றலை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல பசுமை முன்னெடுப்புகளை இந்த விமான நிலையம் செயல்படுத்தியுள்ளது. சிறப்பான சேவை, பயணிகளின் திருப்தி மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவற்றை கொண்டுள்ளது. அப்பணியினை வெளிப்படுத்தும் வகையில் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து அமைப்புகளிடமிருந்து சென்னை விமான நிலையம் அங்கீகாரங்களை பெற்றுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 ஆண்டில் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 178,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க

0: அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர், அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களிடையே உரையாற்றிய போது, வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. ஜூலை 29ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கித் தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல்படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி இரவு 10:30 மணிக்கு நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள்

0: 16வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ நெதர்லாந்தையும் பராகுவே ஜெர்மனியையும் பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
2: நேயர்களே, இன்றைய நாளுக்கான விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 14 முதல் 16 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும், விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடெர்மா ஆஸ்பரலம் 4 கிராம் 1 கிலோ வீதம் அல்லது பாசிலஸ் சப்ஸ்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துருயி மேலாண்மை, விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரானி லிஃப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் அல்லது குளோரோத்தலனில் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள், நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அளிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 அல்லது 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பயிர்களை 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்துவோம்.

மோசமான வடிகால் மற்றும் பருவமழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கலாம். 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும், வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் மேற்கொள்ளலாம்.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக இஞ்சி சாகுபடி குறித்து கூடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராமமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.
1: வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்தி.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: நான் கூடலூர் பகுதியில் தான் இருக்கிறேன்.
1: ஓகேங்க, இப்போ இஞ்சி சாகுபடியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
3: இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா மித வெப்பநிலை காலநிலையில் வளரக்கூடிய ஒரு பயிர் தான். இஞ்சிக்கு மழையும் வேணும், அதே மாதிரி வெயிலும் வேணும். இந்த இரண்டுமே இருந்துச்சுன்னா தான் இஞ்சியினுடைய விளைச்சல் வந்துட்டு நல்லாவே இருக்கும். இஞ்சி மார்ச் ஏப்ரல் மேலே வந்துட்டு நடவு செஞ்சிடணும். அப்போ இஞ்சிக்கு முன்னாடி வந்துட்டு இஞ்சியினுடைய ரெண்டு விதமான விதைகள் இருக்கு. இஞ்சிக்கு ஒன்று ரியோடின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மாறன் சொல்லுவாங்க. இந்த மாறன் அப்படிங்கிறது சுக்குக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இஞ்சி. ரியோடி அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் உணவுக்காக பயன்படுத்துறது. என்ன அப்படின்னா, இது ரெண்டுக்குமே வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறன் இஞ்சியில் வந்துட்டு அதனுடைய நார் சத்து அதிகமாக இருக்கும், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு கெட்டு போகாது. அது காய வச்சு எடுக்கும்போதும் அந்த நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நல்ல சுக்காக கிடைக்கும். இந்த ரியோடி இஞ்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கிழங்கினுடைய தன்மையில் இருக்கும். கிழங்கு உடச்சா எப்படி இருக்கும், அந்த நார் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இந்த குழம்புக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு, வீட்டினுடைய உபயோகத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இந்த இஞ்சி முதல்ல இஞ்சியினுடைய விதையை தேர்வு செய்யணும். நம்ம எந்த இஞ்சி போடுறோம் அப்படிங்கிறது. இந்த அதிகமாக தண்ணி ஓடக்கூடிய பகுதியில், வயல் பகுதிகளில் இந்த மாறன் இஞ்சியை விட ரியோடி இஞ்சி தான் கொஞ்சம் கூடிய விளைச்சல் அதிகமாக இருக்கும். கரைகளில் வந்துட்டு அதிகமாக மாறன் இஞ்சி தான் போடுவாங்க. ஏன்னா இந்த மாறன் இஞ்சிக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரியோடியோ விட.
1: இப்போ ரெண்டு வகையான இஞ்சிகள் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த கூடலூர் பகுதியில் விவசாயிங்க அதிகமாக பயிரிடக்கூடிய வகை எதுங்க?
3: கூடலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான இஞ்சியுமே அதிகமாக பயிரிடுறாங்க. மாறனும் பயிரிடுறாங்க, ரியோடியும் பயிரிடுறாங்க. இதில் நோய் தொற்று கொஞ்சம் தாக்கம் கம்மியாக இருக்கிறதுனால மாறன் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வேரழுகல் நோய், அந்த வேரழுகல் நோய் வர்ற டைமில் அதை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அந்த நம்ம இஞ்சி போட்டிருக்கக்கூடிய மொத்த இடத்துலையுமே அந்த நோய் பரவி மொத்தமாகவே விவசாயம் அழியக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போது ரியோடி இஞ்சியில் இந்த நார் சத்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த நோய் தொற்றை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த இஞ்சியினுடைய தன்மையிலேயே. என் மாறன் இஞ்சி இந்த நோயை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுது. அதனால் அதிகமாக கொஞ்சம் மாறனும் ரியோடியும் ரெண்டுமே போடுறாங்க. ஏன்னா ரியோடி இஞ்சியில் விளைச்சல் அதிகமாக இருக்கும், மாறன் கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக இருக்கும். அதனால் விவசாயிகள் ரெண்டையுமே பாதிக்கு பாதி சரிசமமாக தான் இங்கே நடவு செஞ்சிட்ருக்கிறாங்க.
1: இப்போ இந்த ரியோடி இஞ்சி மாறன் இஞ்சி என்ற ரெண்டு வகை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குமா இல்லை வித்தியாசமாக இருக்குமா, இதை வந்து எப்படி கண்டறியுது?
3: அது அந்த விதையினுடைய தன்மை பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் உடைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாறன் இஞ்சி. அந்த இஞ்சியை உடைக்கும் போதே நார் சத்து அதிகமாக இருக்கும். ரியோடி இஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண நம்மளுடைய கிழங்கெல்லாம் உடைச்சோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். அந்த ரியோடியும் மாறனும் இஞ்சி பார்த்தாலே தெரியும், ரெண்டுக்குமே தன்மையிலே வித்தியாசம் இருக்கும். ரியோடி இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிழங்கினுடைய தன்மையில் இருக்கும், மாறன் இஞ்சி வந்துட்டு அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
1: இஞ்சி சாகுபடி செய்கிறோன்னா மண் வளம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இஞ்சி சாகுபடிக்கு எந்த மாதிரி மண் ஏற்றதாக இருக்குங்க?
3: இந்த இஞ்சி சாகுபடி இதுதான் காலநிலை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிதவெப்ப காலநிலையில் தான் வந்துட்டு இஞ்சி சாகுபடி செய்ய முடியும். எல்லாமே ரெண்டு மண்ணிலையுமே வளரும். அது கொஞ்சம் கூடிய மணல் அண்ட் களிமண் உடைய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இஞ்சியாக இருந்துச்சுன்னா, வேறு ஓடக்கூடிய மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணில் அதிகமான விளைச்சல் கிடைக்கும். இஞ்சிக்கு பொதுவாக வந்துட்டு இந்த மண்ணில் தான் வளரும் அப்படின்ட்டு இல்லை, அந்த காலநிலை தான். சரியான முறையில் தண்ணி பாய்ச்சி அந்த பெட் எடுத்து கரெக்டான முறையில் நம்ம அந்த இஞ்சியை விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விளைச்சல் கிடைக்கும். எல்லா மண்ணிலையுமே இஞ்சி வளரும். இஞ்சிக்கு பொதுவான ஒரு மண்ணா அப்படிங்கிறது கிடையாது, காலநிலை தான். கரெக்டான தண்ணி அதுக்கு கிடைக்கணும், அந்த முளைச்சதுக்கப்புறம் ஒரு மழை கிடைக்கணும். அந்த மழை தண்ணியை நம்பி தான் இந்த இஞ்சியினுடைய விவசாயம் நல்லா இருக்கிறது.
1: இப்போ அதிகமாக வந்து தமிழகத்தில் வந்து எந்தெந்த பகுதியில் இஞ்சி சாகுபடி செய்கிறாங்க?
3: இப்போ இஞ்சி விவசாயம் செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதவெப்ப மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையுமே இஞ்சி விவசாயம் செஞ்சிட்ருக்கிறாங்க. தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் போட்டிருக்கிறாங்க. அதே போல் கோயம்புத்தூர் மிதமான சூழ்நிலை இருக்கக்கூடிய இதில், வால்பாறை இந்த மாதிரியான பகுதிகளிலையும் இஞ்சி விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. அதிகப்படியான இஞ்சி விவசாயம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரியான பகுதிகளில் இப்போ இங்கிருந்து விவசாயிகள் போய் நிறையவே இஞ்சி அங்கெல்லாம் போடுறாங்க.
1: இப்போ தமிழகத்தில் எந்தெந்த பகுதி சொல்லிட்டீங்க, அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துல வந்து இஞ்சி சாகுபடி செய்கிறாங்க?
3: நீலகிரி மாவட்டம் பொறுத்தளவுக்கு மிதவெப்ப காலநிலை இருக்கிறது நீலகிரியில் கூடலூர் பகுதியில் தான். கூடலூர், மசனகுடி, மாயார், சிங்காரா இந்த பகுதிகளில் தான் அதிகமான ஒரு மித வெப்பமான சூழ்நிலை இருக்கக்கூடியது. இப்போ ஊட்டி அந்த அதிகமான மலை பிரதேசங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்துட்டு அதிகமான குளிர்ச்சியான ஒரு பகுதியாக இருக்குது. அங்கே வந்துட்டு இஞ்சி அதிகமாக விவசாயம் பண்ணுறதில்ல, அந்த விவசாயம் பண்ணாலும் நல்ல ஹீல்டும் கிடைக்காது. அதனால் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பந்தலூர் தாலுக்காவும் அதே போல் மசனகுடி மாயார் இந்த பகுதிகள்லேயும் தான் அதிகமான இஞ்சி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
1: இப்போ நம்ம மலைப்பகுதி நீலகிரி மாவட்டத்தில் தவிர்த்து பக்கத்து மாநிலம் சமநிலை பகுதியிலலாம் இஞ்சி சாகுபடி செய்கிறாங்களே, அது வந்து எப்படி செய்கிறாங்க? அங்கே பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: இங்கிருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வயநாடு அதே மாதிரி கர்நாடகா இங்கேயுமே மித வெப்பமான ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க முடியுது. இந்த பகுதிகள்லையும் இஞ்சி நல்லா வளரும். இங்கே மழை இல்லாத டைமில் அவங்க இரிகேஷன் மூலமாக தண்ணி கொடுத்து அந்த இஞ்சியினுடைய வளர்ச்சியை வந்துட்டு அதிகமாக இருக்குது. அங்கே நடக்கூடிய மண்ணும் வந்துட்டு நல்ல சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கிறதுனால விவசாயம், இஞ்சி விவசாயம் செழிப்பாகவும் இருக்குது. கர்நாடகாவில் நிறைய ஹெக்டார் அதிகமான விவசாயிகள் கூடலூர் பகுதியிலிருந்தே கர்நாடகாவுக்கு போய் அங்க இஞ்சி விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. இஞ்சி விவசாயம் நல்லா செழிப்பாகவும் இருக்கு, நல்ல ஹீல்டும் கிடைக்குது. அவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமான விளைச்சல் கிடைக்குது.
1: இப்போ இஞ்சிக்கான தொழு உரங்கள் வந்து என்னென்ன பயன்படுத்துறீங்க?
3: இஞ்சியினுடைய தொழு உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுச்சாணம், அதே போல் ஆட்டுச்சாணமும் கோழியினுடைய வேஸ்ட்டும் வந்துட்டு கொஞ்சமாக போடுறாங்க. இந்த ஆட்டு புழுக்கை வந்துட்டு போடும்போது சூடு அதிகமாக இருக்கிறதுனால அதை அதிக அளவில் போடுறதில்ல, கம்மியாக தான் போடுறாங்க. மாட்டுச்சாணம் தான் அதிகமாக போடுறாங்க. அது கூட இந்த வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இந்த மாதிரியான இதை கலந்து போடுறாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா முழுக்க ரசாயன உரங்கள் தான். அதே மாதிரி இந்த இஞ்சி நல்லா கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பூச்சி தாக்காம இருக்கிறதுக்கு வந்துட்டு இவங்க ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை தான் பயன்படுத்துறாங்க. அதுவும் இந்த மைல்டான பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் அக்ரெசிவான பூச்சிக்கொல்லி மருந்துகளையுமே பயன்படுத்துறாங்க. வளர்ச்சிக்கு ஆர்கானிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்க்ரோ வேலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த சிங்க்ரோ வேலர் வந்துட்டு 18 மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அப்புறமே மினரல்ஸும் விட்டமின் இருக்கிறது ஒரு சிங்க்ரோ வேலர், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பிளஸ் அமினோ ஆசிட்ஸ். அது வந்துட்டு இவங்களுக்கு இந்த வேர் ஓடி கிடைக்கிறதுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறாங்க, கிழங்கு நல்லா கெட்டி கிடக்கவும் செய்யுது.
1: இஞ்சி சாகுபடி செய்யணும்னா எத்தனை டன் தொழுவரங்கள் தேவைப்படும்? நீங்கள் வந்து எத்தனை டன் தொழுவரங்கள் போட்டுட்ருக்கீங்க?
3: அது ஒவ்வொரு மண்ணை பொறுத்தளவு, ஏன்னா சில மண்ணுகளில் வந்துட்டு மண்ணில் சத்து அப்படிங்கிறது இருக்காது. அப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சூடாமோனா ஸ்ட்ரைக்கோடர்மா அப்படி இருக்கு, அந்த சூடாமோனா ஸ்ட்ரைக்கோடர்மா வந்துட்டு ஒரு ஒரு கிலோ வாங்கி 200 கிலோ தொழு எருவில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த தொழு எருவில் இந்த பாக்டீரியா டெவலப் பண்ண வச்சு அதில் நம்மளுடைய நாட்டு வெல்லம் அப்புறமே இந்த கஞ்சி தண்ணி இதை வந்துட்டு கலக்கி அதில் ஊற்றி அதுக்கு கொஞ்சம் கூடி எனர்ஜியை கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து 1 டன்னு இல்லைனா 1.5 டன்னு சாணி எருவில் கலந்து இந்த எருவை வந்துட்டு அந்த தோட்டம் ஃபுல்லாகவே போடுவாங்க. அது ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க மெத்தேடுக்கு இந்த விவசாயிகள் செய்வாங்க. சாணி எருவு எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு பொறுத்தளவுக்கு மினிமம் 1 டன்னு மட்டும் அவங்க 1 ஏக்கராவுக்கு பயன்படுத்துகிறாங்க.
1: இப்போ இந்த ரசாயன உரம் வந்து பயன்படுத்துறது இல்லைங்களா?
3: ரசாயன உரம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இஞ்சியை பொறுத்தளவுக்கு 6 முறை வந்துட்டு உரம் பயன்படுத்துகிறாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டம்போஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பாஸ்பேட்டு சத்து அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம் இது மூணுமே இருக்கிறது பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு இதே NPK பயன்படுத்துகிறாங்க. திரும்ப பாஸ்பரஸ் அதிகமாகவும் நைட்ரஜன் கம்மியாகவும் இருக்கிறது பயன்படுத்துகிறாங்க. அதே போல் தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் தொடர்ச்சியாகவே பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த வளர்ச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் முதல்லே சொன்ன மாதிரி அந்த ஹியூமிக்கு, ஃபல்விக்கு, அமினோ ஆசிட்ஸு இந்த மாதிரியான எல்லா பொருளுமே அதில் இருக்குது. அதை வந்துட்டு வேர் ஓடுறதுக்கும் மண்ணினுடைய மண் வந்துட்டு ஹார்ட்னஸை கம்மி பண்றதுக்காகவும் அவங்க அந்த ட்ரிஞ்சிங்கும் பண்றாங்க, ஸ்ப்ரேயிங் பண்றாங்க.
1: இப்போ விதை தேர்ந்தெடுப்பு, விதை நேர்த்தி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: விதைகள் எடுக்கும் பொழுதே வந்துட்டு இந்த விவசாயிகள் தோட்டத்திலே வச்சுருப்பாங்க. விவசாயம் செய்த இஞ்சியில் ஒரு பகுதியை வந்துட்டு பறிக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அது விதைக்காக பறிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த விதைகளில் நோய் தொற்றாத விதைகளாக பார்த்து அவங்க எடுத்து அதை வந்துட்டு விதை சிகிச்சை செய்வாங்க. விதை சிகிச்சை பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு சாணத்தை தண்ணியில் கலக்கி அந்த தண்ணியில் போட்டு வச்சு அதுக்கப்புறமே இந்த ஃபங்கிசைட்ஸு, பூஞ்சானம் ஏதாவது பின்ன பழுப்பு இந்த மாதிரியான வராமல் இருக்கிறதுக்கு அது கூட ஒரு இன்செக்டிசைடையும் ஒரு ஃபங்கிசைடும் சேர்த்து தண்ணியில் கலந்து அந்த விதை அதில் போட்டு 5-10 நிமிஷம் ஊற வச்சு அதை எடுத்து அதுக்கப்புறம் இவங்க நடுவாங்க. விதை சிகிச்சை தான் ரொம்ப முக்கியமானது. விதை சிகிச்சை முடித்து அப்புறமே நம்ம இந்த நடறது நடற இடத்த பொறுத்து 10 அடிக்கு இல்லைன்னா 6 அடி 8 அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பெட் எடுத்து 1.5 அடிக்கான அந்த பெட்டினுடைய கால்வாய் வெட்டி அந்த கால்வாய் கரெக்டாக உயர்த்தி அந்த விதையை 1.5 அடி 1.5 அடிக்கு வந்துட்டு 3 விதைகள் 4 விதைகள்னு வர்ற மாதிரி ஒரு ஒரு பெட்டிலையும் அந்த நீட்டத்துக்கு ஃபுல்லாகவே நடுவாங்க.
1: சரிங்க, இப்போ இந்த களை எப்படி பண்ணுறீங்க, களை மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: இஞ்சி விவசாயத்தை பொறுத்தளவுக்கு இந்த பசுவினுடைய தொழுவு பயன்படுத்தும் போது அதிகமான களை வரும். இந்த அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா களை அதிகமாகவே இருக்கும். ஒரு சில இடங்களில் அதுக்கு தனியாக ஆளை விட்டு பறிச்சிருவாங்க, களைகளை எல்லாம் பறிச்சிருவாங்க. இப்போது இந்த செலக்டிவ் ஹெர்பிசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லிகளை மட்டும் கொல்லக்கூடிய மருந்துகள் இப்போது இங்கே அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அந்த மாதிரியான மருந்துகளை வாங்கியும் பயன்படுத்துகிறாங்க. அதிகப்படியான ஆளுங்க களை பறிக்கிறது ஆளுங்களை வச்சே பறிச்சு.
1: இப்போ இஞ்சிக்கான நோய்கள் என்னென்ன தாக்கும், அதுக்கான மேலாண்மைகள் என்னென்ன இருக்குங்க?
3: இஞ்சியை பொறுத்தளவுக்கு இஞ்சிக்கு நுனிக்கருகள் வரும். அதே போல இந்த ஸ்டெம் போரன்னு சொல்லுவாங்க, தண்டு துறப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்டில் வந்துட்டு ஒரு வண்டு போல ஒரு புழு வந்து ஏறி இந்த தண்டு உடஞ்சு உடஞ்சி விழுந்துடும். இஞ்சியினுடைய மெயினான ஆரோக்கியம் அப்படிங்கிறது அது தண்டுலேருந்து தான் வர்றது. அப்போ இதுக்கு முதல் கட்டங்களில் வந்துட்டு இந்த தண்டு துறப்பான் வரும்பொழுது அதுக்கு இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடுன்னு சொல்லுவாங்க, ஊடுருவி பாய்ந்து கொல்லக்கூடிய பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவாங்க. பயோ ஆர்கானிக் விவசாயம் செய்யக்கூடிய ஆளுங்களும் இங்கே இருக்கிறாங்க. ஆர்கானிக்கில் நிறைய மருந்துகள் இருக்குது, அவங்களும் அந்த மருந்துகளை பயோவாக வர்ற பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துறாங்க. இந்த ஓட்ட போடுற பூச்சி வரும்போது அதுக்கு வந்துட்டு மேக்சிமம் இவங்க பூச்சிக்கொல்லி மருந்துகளை தான் பயன்படுத்துறாங்க. அதுவும் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தளவுக்கு அந்தந்த கம்பெனிகளுடைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க.
1: இஞ்சி சாகுபடி வந்து எவ்வளவு மாசம் பயிருங்க?
3: 8 மாதம் இஞ்சியினுடைய முழுமையான 8 மாதம் வரும். அது சிலர் வந்துட்டு இப்போ விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது மண்ணிலேயே அப்படியே வச்சுருவாங்க. அவங்க அது 2 மாதம் 3 மாதம் தள்ளி கூடியும் பறிப்பாங்க. ஏன்னா இஞ்சி ஒரு ஸ்டேபிளான ஒரு ப்ரைஸ் கிடைக்கிறதில்ல இஞ்சிக்கு. இஞ்சியை பொறுத்தளவுக்கு வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு 3000 ரூபா ஒரு சாக்குக்கு கிடைக்கிது அப்படின்னா அது அடுத்த வருஷம் வந்துட்டு அதே விலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. இஞ்சி விலை வந்துட்டு அப்பப்போ மாறிட்டே இருக்குது. அது 300 ரூபாயும் ஆகுது, 3000 ரூபாயும் ஆகுது இஞ்சி. அப்போ அந்த இஞ்சியினுடைய விலையை பொறுத்து சிலர் பறிக்கிறாங்க. 8 மாதம் 9 மாதத்துக்குள்ளார அவங்க பறிக்கலாம், ஆனால் சிலர் வந்துட்டு 10-12 மாதத்துலேயும் பறிக்கிறாங்க.
1: இஞ்சி வந்து 8 மாதம் பயிருன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அது மட்டும் என்னென்ன வேலைகள் இருக்குது இஞ்சியில், என்னென்ன வேலைகள் வந்து செய்யணும்?
3: இஞ்சிக்கு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கத்தில் இஞ்சியினுடைய அந்த கனை கூம்பு வர்ற மட்டும்தான் இஞ்சியினுடைய வேலைகள். கூம்பு வர்ற மட்டும் களைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், களை எடுக்கிற வேலை தான் அதிகமாக இருக்கும் இஞ்சிக்கு. அதுக்கப்புறம் அந்த கூம்பு 15-20 அப்படிங்கிற கூம்பு ஃபுல்லாக

0: அவே வந்துருச்சு அப்படின்னா கலை கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு மருந்து அடிச்சு பாதுகாக்கிறது தான், அந்த நோய் தொற்று வராமல் பாதுகாக்கிறது தான் இஞ்சியினுடைய மெயினா. பெருசா வர்ற மாகாளின்னு சொல்லுவாங்க, அந்த நோய் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் முழுமையாவே வந்து ஃபுல்லாவே அழுகி போயிடும். அந்த இஞ்சிக்கு முழுமையா எல்லா இடத்துலயுமே பரவி அந்த விவசாயிக்கு ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு வரும். அப்போ அந்த மாதிரி மாகாளி வராம தான் விவசாயிகள் முழுமையாவே பாத்துக்கிறாங்க.
1: இப்போ இஞ்சிக்கான நீர் மேலாண்மை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணா நல்லா இருக்கும்?
0: இஞ்சி நட்டதுக்கப்புறம் கண்டிப்பாகவே வந்துட்டு இஞ்சிக்கு மழை வேணும். மழை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் இல்லைன்னா இந்த ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷனில் வந்துட்டு கண்டிப்பாக தண்ணி நனைச்சி கொடுக்கணும். இஞ்சிக்கு தண்ணி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இது, இஞ்சியினுடைய விவசாயத்தில் தண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு நிலையில் இருக்குது. தண்ணி இருந்தால் தான் இஞ்சியினுடைய வளர்ச்சி அதிகமாக கரெக்டாக இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும். அதனால தான் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் அந்த இதில் நடவு செய்வாங்க, 1.5 மாதத்துக்குள்ளார அது முளைச்சி வரும். மே ஜூன்ல நல்லா மழை பெய்ய தொடங்கும், அந்த மழையில வந்துட்டு இஞ்சி நல்லாவே வளர்ந்து நல்ல செழிப்பாவே இருக்கும்.
1: இஞ்சி சாகுபடியில வந்து ஊடு பயிரா வந்து என்னென்ன பயன்படுத்தலாம், அப்படி ஊடு பயிரா வந்து பயன்படுத்தலாங்களா?
0: கண்டிப்பாக இஞ்சி நடும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊடு பயிராக நிறைய போடுறாங்க. அவங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீம்ஸ், நார் சத்து கம்மியாக இருக்கக்கூடிய வாட்டக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பீம்ஸ் விதைகளை வந்துட்டு அவங்க அதில் பயன்படுத்துகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊடு பயிர் அந்த தொடக்க ஒரு 3 மாதத்துக்கு இவங்களுக்கு அந்த ஊடு பயிரின் மூலமாக தான் நிறைய லாபம் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு அந்த 3 மாத காலம் இவங்களுக்கு அந்த பீம்ஸு பறிக்கும் போதே அவங்களுக்கு அந்த எருவுக்கானதும் மருந்துக்கான காசும் அவங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த களை பறிக்கக்கூடியவங்களுடைய கூலி கொடுக்கறதுக்கும் அந்த ஊடு பயிரில் இருந்தே கிடைக்கும். மெயின் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஞ்சியில் பீம்ஸ் தான் போடுறாங்க.
1: இப்போ இஞ்சி சாகுபடி செய்கிறோம்னு சொன்னால் செலவினங்கள் எவ்வளோ ஆகுங்க?
0: இஞ்சி சாகுபடி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல விதை தான், இடம் இங்கெல்லாம் நிறைய லீஸுக்கு எடுக்கிறாங்க. இப்போ இடத்துடைய இடம் லீஸுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 வருஷத்துக்கு வந்துட்டு 10,000 ரூபா 20,000 ரூபா அப்படின்னு வருது. ஒரு ஏக்கரா வந்துட்டு குத்தகைக்கு எடுக்கிறது. அந்த இடத்த வாங்கி அதுக்கப்புறம் இடத்த நல்லா பண்படுத்தணும், நல்லா குத்தி உழுது அந்த இடத்த நல்லா பண்படுத்தி அதுக்கப்புறம் அதில் தான் இந்த தொழு உரங்களை போட்டு மண் நல்ல தன்மையுள்ள மண்ணாக மாற்றணும். அதுக்கப்புறம் விதை. இப்போ இந்த செலவுகளுக்கு மேலே விதை தான் முக்கியமான ஒரு செலவாக இருக்குது. ஏன்னா விதையினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 4,000 ரூபா 3,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு சாக்குக்கு இருக்கும். ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 சாக்கு வரை விதை வந்துட்டு தேவைப்படும். அதுக்கப்புறமே இந்த நடவு செஞ்சதுக்கு அப்புறமே மருந்து உரம் போடணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பாஸ்பேட் உரம் எல்லாமே சேர்ந்து கலந்த கலவை இருக்கும். அது இந்த நம்பர் 5 நம்பர் 4 அப்படின்ட்டு வரக்கூடிய இந்த உரம் போடுறாங்க. அதுக்கப்புறமே வந்துட்டு இந்த ஃபேக்டம்போஸ் 20 20 13 போடுறாங்க. அதுக்கப்புறம் 17 17 இல்லைன்னா 18 18 இந்த எருவு போடுறாங்க. அதுக்கப்புறமே பொட்டாஷு ப்ளஸ் நைட்ரஜன், இது ரெண்டையுமே அதிக அளவான பொட்டாஷும் கம்மியான அளவு நைட்ரஜனையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று போடுறாங்க. திரும்பவும் இந்த 18 18 எருவு போடுறாங்க. 4 5 முறை வந்துட்டு எருவு போடுவாங்க. அதுக்கப்புறமே மருந்து தெளிக்கிறது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்கிசைடும் இன்செக்டிசைடுமா மிக்ஸ் பண்ணிட்டு தான் எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. மழை இருக்கும்போது வந்துட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ், அது இந்த ஒட்டக்கூடிய இந்த மருந்துகள் வந்துட்டு வீணாகாமல், மழை பெய்யும்போது இலையிலேருந்து வீணாகி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர் அதுக்கான பசை சேர்த்து மருந்தடிப்பாங்க. மொத்தத்தில் இந்த இஞ்சி விவசாயம் செய்யும்போது இந்தந்த செலவுகள் தான் வருது. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 20,000 ரூபா வந்துட்டு இந்த இது குத்தகை நிலத்துக்கானது. அப்புறமே இந்த கலை இந்த நிலத்தை பண்படுத்துறதுக்கு வந்துட்டு ஒரு 10,000 ரூபா வரும் ஒரு ஏக்கராவுக்கு. அதுக்கப்புறம் இந்த விதை வாங்கிறதுக்கு ஒரு மூட்டைக்கு 4,000 ரூபா. அப்போ எத்தனை மூட்டை நம்ம போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு மருந்துகளினுடைய விலை அப்பப்போ மாறி மாறி வரும். எப்படியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா வந்துருங்க ஒரு ஒரு ஏக்கராவுக்கு விவசாயம், இந்த இஞ்சி விவசாயம் செய்யும்போது.
1: இப்போ நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் வந்து இஞ்சி சாகுபடி செய்கிறீங்க, அங்கே வந்து மார்க்கெட்டிங் வந்து எங்கே பண்ணுறீங்க?
0: இஞ்சி விற்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டிங் வந்துட்டு இங்கே தோட்டத்தில் நிறைய நல்ல விவசாயம் தோட்டமாக இருக்குது. இங்கே ஒரு 10 டன் 20 டன் இருக்குது அப்படின்னா அவங்களே வண்டி விட்டு அவங்க அந்த தோட்டத்திலேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
1: ஒரு ஏக்கராக்கு வந்து வருமானம் எவ்வளோ ஈட்டலாம்?
0: ஒரு ஏக்கராவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நடக்கூடிய இஞ்சி 100 சாக்கு 150 சாக்கெல்லாம் விளையக்கூடிய தோட்டங்கள் இருக்குது. ஒரு ஏக்கரால் இப்போ நம்ம 8 சாக்கு போடுறோம் அப்படின்னா அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த விளைச்சல் இருக்கும். நல்லா நம்ம இஞ்சியை வந்துட்டு கரெக்டான முறையில் அதுக்கான உரங்களை போட்டு மருந்துகளை தெளித்து கரெக்டாக நம்ம அதுக்கு அந்த நேரத்துக்கு வந்துட்டு மண்ணு கட்டி அந்த பாத்தி கரெக்டாக எடுத்து கொடுத்து நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா நல்ல விளைச்சல் இருக்கும், 100 சாக்குக்கு மேலேயெல்லாம் விளைச்சல் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 1.5 லட்சரூபா வந்துட்டு செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 15 லட்சரூபா மட்டும் இது அதில் ஒரு ஏக்கராலேயே நம்மளுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: ரொம்ப நன்றிங்க, இஞ்சி சாகுபடியை பற்றி அருமையாக பேசுனீங்க.
0: ரொம்ப நன்றிங்க.
2: இதுவரை நிகழ்ச்சியில் இஞ்சி சாகுபடி குறித்து விவசாயி ராமமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டோம். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு. இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தகவல் களஞ்சியம்.
1: நூல்கோல் இந்த சாகுபடி இதனுடைய வேளாண்மை பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த நூல்கோல் பயிரிடுதலில் நோய் தாக்குதல் குறைவு. அதாவது செம்மண் கரிசல் மண் கலந்த நிலத்தில் நன்கு வளரும் நூல்கோலை ஒரு ஏக்கரில் சாகுபடி செய்ய 3 அல்லது 4 கிலோ விதை தேவைப்படும். ஒரு கிலோ விதை தரத்திற்கு ஏற்ப 840 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதன் தரமான விதைகளை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். விதை நடவு செய்த 2 மாதங்களில் அறுவடை செய்துவிடலாம். புதிதாக நூல்கோல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் அறுவடை செய்துவிட வேண்டும். அனுபவத்தை பொறுத்து பின்னர் மாற்றிக்கொள்ளலாம். ஆண்டு முழுவதும் இதை சாகுபடி செய்யலாம் என்பதும் இன்னொரு வசதி. கோடை காலத்தை தவிர மற்ற காலங்களில் சாகுபடி செய்வது நல்லது. குறிப்பாக குளிர்காலங்களில் விளைச்சல் அமோகமாக இருக்கும். நோய் தாக்குதல் என்பது மிகவும் குறைவு. கோடை காலத்தில் சாகுபடி செய்தால் வெள்ளைப்பூச்சி பழுப்பு நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் விளைச்சலும் கணிசமாக குறைந்துவிடும். விதை நடவு செய்வதற்கு முன்பு அடியுரமாக இயற்கை உரங்களை இட்டால் விளைச்சல் சிறப்பாக இருக்கும். இதனுடைய முக்கியமான நோக்கம் அதிக லாபம். ஒரு ஏக்கருக்கு விதை கூலி வாகன போக்குவரத்து என்று 20,000 ரூபாய் வரை செலவு ஏற்படும். 60 நாட்களில் 1000 முதல் 1200 கிலோ நூல்கோலை அறுவடை செய்யலாம். சராசரியாக கிலோ ரூபாய் 10 என்று விற்பனையானாலும் செலவு போக ரூபாய் 1 லட்சம் வரை அதிக லாபம் சம்பாதிக்கலாம். இதனுடைய அரிய மருத்துவ பயன்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் நூல்கோலை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்வதால் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிப்பதோடு நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்கிறது. அத்துடன் புற்றுநோய் ஆஸ்துமா நோய்களை வரவிடாமல் தடுக்கிறது. செரிமானத்திற்கும் இரத்த சுழற்சிக்கும் பெரிதும் உதவுகிறது. இரத்த கொதிப்பை சீராக வைத்திருக்கிறது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது என்று இதன் மகத்துவத்தை மருத்துவர்கள் பட்டியலிடுகின்றனர்.
0: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும், சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக்கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறையின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதித் தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளாா்.

0: பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி இரவு 10:30 நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 8:05. நேர்களை இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். நேர்களே, மனதுக்கு பிடித்த இனிமையான 70கள் மற்றும் 80களின் பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 8300-1901-1018 என்ற எண்ணுக்கும், 9344-1901-1018 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். 8300-1901-1018 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார் எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சென்னையில இருந்து ராஜேஷ் பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ராஜேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் சார்.
2: ஓகே ஓகே ராஜேஷ், சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
3: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில எனக்கு திரைப்படம் நிழல்கள் திரைப்படம் பாடல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொன் மாலை பொழுது அந்த பாடலும் சார்.
2: ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலா அந்த இனிமையான பாடலை
3: நன்றிங்க சார்
2: உங்களுக்கு கொடுத்துடலாம்.
3: நன்றிங்க சார்.

0: இனிமையான ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டோம். நிழல்கள் திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியது இளையராஜா அவர்களோட இசையில. நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்து நேரிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொளுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நிலையத்தில்
0: எல்லாருமே நல்லா இருக்கும். நிலையத்தில் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
1: ஒரு அருமையான பாட்டு எஸ்பி சைலஜா பாடினது பொண்ணு ஊருக்கு புதுசு படத்திலிருந்து சோலைக்கு இலை என்ற பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

பொன்னு ஊருக்கு புதுசு திரைப்படத்துக்காக அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, படம் மேகம் கருத்திருக்கு. பாடல் அழகான புள்ளிமான அந்த பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேர்களே, அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்காங்க. ரோஸ்மவுண்ட் ஊட்டியிலிருந்து சதீஷ் அவர்கள் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, காவல் கீதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல் இளையராஜா அவர்களோட இசையில கேட்டிருக்காரு. அவருக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சம்மகிட்ட.

நேர்லே நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் ஊட்டி எடக்காடு பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. ஆனந்தன் சங்கீதா கணபதி. என்ன பாடல் அப்படின்னா, மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் அவர்களோட குரலில் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ முகிலன் சார், இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஊட்டியிலிருந்து ராஜ்குமார் சார்.
0: வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராஜ்குமார். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல்?
1: எனக்கு இந்த நினைத்தான இன்னைக்கு நிகழ்ச்சி இந்த நாள் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நினைவெல்லாம் நித்தியா போறோம், அதுல இருந்து பணிவிலும் மலரணும்.
0: கண்டிப்பா ராஜ்குமார், உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்காங்க. சென்ட் மேரிஸ்கில் ராஜு கேட்டிருக்காரு, என்ன பாடல் அப்படின்னா, நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா அவர்களோட குரல்ல. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து சார்.
0: வணக்கம் சத்யநாராயணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சத்யநாராயணன். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: பட்டாய் கிளப்புறாங்க நினைத்தால் இடிக்கும் சேத்துப்படியில இருந்து. எல்லா பாடல்களையும் சூப்பரான பாடல் சார், உண்மையிலேயே கேட்கறதுக்கு.
0: ரொம்ப நன்றி.
1: எனக்கு வந்து ஜவானி, இது துறவா ரீட்டா அந்த பாடல் சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் உங்களுக்காகவும், மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இனிமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்து நேரிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கம் சார், தாசர் வீட்டிலிருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேங்க.
0: வணக்கம் பாலசுப்ரமணியம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களாங்க?
0: நல்லா இருக்கேன் பாலசுப்ரமணியம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
1: வருஷம் 16 படத்துல இருந்துங்க பலர் முதிர் சோலை, அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் பாம்பே கேசல் சாந்தகுமார், மார்க்கெட் எஸ்ஆர்கே ராமகிருஷ்ணன், மசனக்குடி சபாபதி டிஆர் பசார் ஸ்ரீனிவாசன் இணைந்து கேட்டிருக்காங்க ஒரு பாடல். இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: will not linger.
1: அது வந்து வெளிப்படும், வெளிப்படும் போது ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். சோ அந்த ரிஃப்ளெக்ஷனால தான் நமக்கு வந்து அந்த பறவைகள் எல்லாம் வந்து நிறம் நிறம்லாம் நமக்கு வந்து தெரியுது.
2: மேடம், இறக்கைகள் இல்லாத பறவைகள் எல்லாம் எது?
1: பறவைகள்ல நிறைய வகைகள் இருக்கு. இறக்கை இருக்கிற பறவைகள், இறக்கைகள் இல்லாத பறவைகள். எல்லா பறவைகளுக்கும் இறக்கைகள் இருக்கு. ஆனா சில பறவைகள்ல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச், கிவி போன்ற பறவைகளால பறக்க முடியாது. அதுகளுக்கு வந்து இறக்கைகள் எல்லாம் வந்து ரொம்ப வெஸ்டிஜியல் சொல்லுவோம். சோ வெஸ்டிஜியல் அதுக்கு தேவைப்படாது. அது பெரும்பாலுமே அந்த பிளைட்லெஸ் பேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஓடக்கூடிய தன்மை இருக்கும். அதனால அதோட கால்கள் எல்லாம் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். அதுங்களுக்கு வந்து ரெக்கைகள் வந்து தேவைப்படாது. இப்ப அது பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து அது அதோட காலால வச்சு பேலன்ஸ் பண்ணி இறைய தேடுறதோ எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கும்.
2: மேடம், பறவைகளோட உணவு பழக்கம் என்னென்ன?
1: பறவைகளோட உணவு பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப நம்ம வகைகளே நம்ம நிறைய பார்த்தோம், பறவைகளோட வகைகளே. அந்த மாதிரி பறவைகளோட உணவு பழக்கமுமே பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. அது வந்து நம்ம ஃபோரேஜிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஒரு பறவையும் வந்து ஒரு ஒரு விதமான உணவை வந்து எடுத்துக்கும். அதுக்கான டெக்னிக்கையும் அதை வந்து கடைபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி அதோட உணவை வந்து தேடிக்கும். இப்போ பறவையோட உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைகள், தேனீச்சாறு, பூச்சிகள், மீன்கள் போன்ற உணவுகளை வந்து பறவைகள் வந்து உட்கொள்ளுது. அதுவுமே பாத்தீங்கன்னா பறவையோட வகை வகையும் இல்ல அதோட அலகு பீக்குன்னு சொன்னல, சோ அந்த அலகு பொறுத்தும் அதோட உணவு முறை வந்து மாறுது. இப்போ தண்ணியில இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலுமே அதோட அலகு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். எதுக்கு அப்படின்னா அது வந்து அந்த தண்ணியில தேடி அதோட இறைய வந்து எடுக்கிறதுக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அது வந்து மீன், தவளை, பெரிய புழுக்கள் அந்த மாதிரியான உணவை தான் அது வந்து எடுத்துக்கும். அது தேடி அதை கண்டுபிடிச்சு அந்த மண்ணில இருந்து அதை எடுத்து சாப்பிடுறதுக்காக அதோட அலகு வந்து அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. சில பறவைகளோட அழகு பாத்தீங்கன்னா பொதுவா இப்ப இந்த காட்டுல வாழ்றது அதெல்லாமே வந்து சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் அந்த மாதிரி தான் சாப்பிடும். அதோட அழகு வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், அண்ட் கூர்மையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பறவைக்குமே வந்து அதோட உணவு முறையை பொறுத்து அதோட அழகு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு.
2: மேடம், பறவையோட முட்டையில என்னென்னலாம் இருக்கு?
1: பறவையோட முட்டை அப்படின்னாலே நம்ம முதல் முதல்ல பார்த்தது வந்து கோழியோட முட்டை தான். நம்ம பொதுவா யூஸ் பண்றது வீட்டுல கோழியோட முட்டையை தான் நம்ம பார்த்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய அதே பொருட்கள் தான் வந்து பறவையோட எல்லா பறவையோட முட்டையிலுமே வந்து இருக்கும். முதல்ல அதிகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்புமின். அதை தான் நம்ம வந்து வெள்ளை படலம் சொல்லுவோம். அது வந்து ஆல்புமின். அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் அதுலதான் வந்து கருவு தேவையான எல்லா சத்துக்களுமே அதுலதான் இருக்கும். அது இல்லாம நிறைய பொருட்கள் வந்து பறவையோட முட்டையில இருக்கு. அதுக்கு தேவையான கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பறவையோட முட்டையில வந்து இருக்கு. ஒரு கரு உருவாகிறதுக்கான எல்லா சத்துமே வந்து அந்த முட்டையில வந்து இருக்கு.
2: மேடம், பறவை வந்து முட்டையில இருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்?
1: அது வந்து பறவையோட வகைகளை பொறுத்து இருக்கு. சிறிய பறவையா இருந்தா அதுக்கு வந்து ஒரு 10 நாள் இல்ல 15 நாள் தேவைப்படும். இப்ப பெரிய பெரிய பறவைகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே வந்து சில நாட்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கூட ஆகலாம். ஒரு 80 நாள் அந்த மாதிரி கூட சில பறவைகள் முட்டையிட்டு அதுல இருந்து அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர்றதுக்கு அந்த நேரம் வந்து எடுத்துக்கும். சின்ன சின்ன பறவைகள் பாத்தீங்கன்னா 10 நாள், நான் சொன்ன மாதிரி டெய்லர் பேர்டுன்னு சொல்லுவோம். சோ அதெல்லாம் வந்து 10 நாள்லயே வந்து வெளியில வந்துரும். ஆல்பர்ட் ராஸ்னு ஒரு பெரிய பறவை இருக்கு. அந்த பறவை எல்லாம் கிட்டத்தட்ட 80 நாட்கள் வந்து எடுத்துக்கும். அந்த முட்டை இட்டு அதுல இருந்து அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர்றதுக்கு 80 நாட்கள் கிட்ட ஆகும்.
2: மேடம், பறவைகள் ஏன் இடம் மாறுது? அது எப்படி சூஸ் பண்ணுது இந்த பாதையை எடுக்கலான்ட்டு?
1: பறவைகள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க நிறைய உயிரினங்கள் வந்து இடம் பெயர்தல் பண்ணுது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூழல். அதுக்கான சூழல் வந்து அங்க சரியா இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்தல் பண்ணுது. சில பறவைகள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பொதுவா நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பறவைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில காலத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா டைம்லயும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இடம் பெயர்தல் பண்ணி வருது. டைம் பாத்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்குமே பாத்தீங்கன்னா சில நீங்க நிறைய ஈரநிலங்கள்லாம் இருக்கு. அந்த ஈரநிலங்கள்ல நிறைய பறவைகள் வந்து வேற கண்டத்துல இருந்தோ இல்ல வேற நாட்டுல இருந்தோ வந்து அங்கிருந்து இங்க வந்து அதுக்கு தேவையான உணவெல்லாம் வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு திரும்பவும் வந்து அதோட இடத்துக்கே வந்து இடம்பெயர்தல் ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி அந்த கண்டத்துல இருந்தோ இல்ல அந்த நாட்டுல இருந்து இங்க இடம்பெயர்தல் ஆகி வருதுல. இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு சாலை வழியா போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பறவைகளுக்கும் வந்து நிறைய வேஸ் இருக்கு. அது வந்து ஃப்ளை வேஸ்ன்னு நம்ம வந்து சொல்றோம். அது வந்து பறவையோட பாதைகள். அந்த பாதையை பயன்படுத்தி தான் ஒரு பறவை வந்து அதோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்த்தல் பண்ணுது. முக்கியமா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா மத்திய ஆசியா பாதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாதை வந்து நம்ம இந்தியால சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே அப்படிங்கிற அந்த பாதைய பயன்படுத்தி தான் வந்து அந்த பறவைகள் எல்லாமே இங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து வருது.
2: மேடம், இரவில் செயல்படும் பறவைகள் யாவை? அவை எப்படி வேட்டையாடுகின்றன?
1: பொதுவா நம்ம பறவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பகல் நேரத்துல மட்டும்தான் பாக்குற பறவை நமக்கு தெரியும். ஆனா இரவுலயும் வந்து நிறைய பறவைகள் வந்து இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட பறவை பாத்தீங்க அப்படின்னா ஆந்தை. இந்த ஆந்தைகள் வந்து பகல் நேரத்துல வந்து

0: தூங்கிட்டு இருக்கும். ஆனா இரவு நேரத்துல மட்டும்தான் அது வந்து வேட்டையாடி அதோட இரையை வந்து தேடும். அந்த டைம்ல தான் அது வந்து ஆக்டிவா இருக்கும்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் பேர்ட்ஸை வந்து நம்ம நாக்டர்னல் பேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இந்த ஆந்தைகள் வந்து இரவுல தான் வந்து வேட்டையாடுது. அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தனித்துவம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அமைதியா பறக்கிற வந்து திறமை வந்து அதுக்கு இருக்கு. அதே மாதிரி அதோட பார்வையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். அது பக்கத்துல அதோட இர போகுது அப்படின்னா அதை வந்து அழகா அது கூர்ந்து கவனிச்சு அதை போய் வேட்டையாடி சாப்பிடுற தன்மை வந்து அதுக்கு இருக்கு. ஏன்னா இரவு நேரத்துல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்போ அதால வந்து சுலபமா அதோட இரைய வந்து தேட முடியும்.
1: மேடம், பறவையோட கூடு எப்படி அமைக்குதுன்னு சொல்ல முடியுமா?
0: பறவையோட கூடுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா எல்லாம் நம்ம பாத்திருக்கோம். நிறைய பறவைகளோட கூடுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இது வந்து இவ்வளோ அழகா வந்து கூடு கட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பறவையோட கூடுகளை நம்ம வந்து பாத்திருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து ஓகே மரத்தோட கிளைகள், மண்ணு, உமிழ்நீர் இதெல்லாம் வச்சு வந்து அதோட கூட வந்து கட்டும். சில பறவைகள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பறவை வந்து ஒரு மரத்துல வந்து ஒரு நெஸ்ட் வச்சிருக்கும், ஒரு ஓட்டை பண்ணி அதுக்குள்ள வந்து அதோட நெஸ்ட் வந்து வச்சிருக்கும். ஆனா அதோட பிரீடிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது அந்த இடத்தை விட்டு போயிடும். ஒரு சில பறவைகள் என்ன பண்ணும்னா அந்த மாதிரி பழைய கூடுகளை வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போயிட்டு அதோட முட்டையை வந்து இடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஹார்ன்பில். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பறவை இனம். இந்த பறவை இனம் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து இந்த கூடு கட்டுறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளே பண்ணுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் பறவை, இந்த பெண் பறவை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கூட்டுக்குள்ளேயே தான் வந்து இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்து முட்டையிட்டு அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர வரைக்கும் அந்த கூடுக்குள்ளேயே தான் வந்து இந்த பெண் பறவை வந்து இருக்கும். அதுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே வந்து இந்த ஆண் பறவை தான் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ஆண் பறவை கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த பெண் பறவைக்கு வந்து உணவு கிடைக்கும். இல்ல இப்போ நம்ம வந்து சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது அதோட பாதையை மறந்துருக்கும். இல்ல நம்ம வந்து ஏதாவது பண்ணி அதை வேட்டையாடுறதுனால ஆண் பறவையால அந்த பெண் பறவைய வந்து நெருங்க முடியல அப்படின்னா அந்த பெண் பறவையும் வந்து என்ன பண்ணும்னா அது உணவு இல்லாம அது வந்து இறந்து போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த முட்டை, அந்த முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய குட்டி பறவைகள் இது எல்லாமே வந்து அந்த ஆண் பறவையை நம்பிதான் வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த காடுகள் எல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கிறோமோ அதை பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் வந்து காப்பாத்த முடியும். சில பறவைகள் பாத்தீங்கன்னா அதோட கூடுகள் வந்து பாத்தீங்கன்னா கிண்ணம் வடிவுல இருக்கும். சிலது வந்து பாத்தீங்கன்னா குழி. அதுக்கப்புறமா சில பறவைகளோட கூடு பாத்தீங்கன்னா ஒரு துளை மாதிரி இருக்கும். அந்த துளைக்குள்ள போயிட்டு தான் அது வந்து முட்டையிடுது. சிலது வந்து பாத்தீங்கன்னா நெசவு கூடுன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய நம்ம வயல்வெளியில எல்லாம் நம்ம பாத்துருப்போம், முள்ளு செடி எல்லாம் இருக்கும். அந்த முள்ளு செடியில பெரிய பெரிய கூடெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பறவை அந்த மாதிரி பெரிய பெரிய கூடு பண்ணுதுன்னா வீவர்னு சொல்லுவோம். அது வந்து அழகா அதோட பின்னி அதோட கூட வந்து பண்ணும். இதுல இன்னொரு என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூடு வந்து அந்த வீவர் பேர்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கூடு மட்டும் கட்டாது. அது அந்த பெண் பறவைக்கு பிடிக்கிற வரைக்கும் அது வந்து கூடு கட்டிட்டு இருக்கும். அதுக்கு எந்த கூடு அதுக்கு பிடிக்குதோ அந்த கூடுல போயிட்டு தான் அது வந்து முட்டையிடும். இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் வீவர் பொறுத்த வரைக்கும்.
1: நம்ம காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஏதோ பறவையோட ஒலி கேட்கும். உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, கிராமத்துல இருந்தாலும் சரி, சிட்டில இருந்தாலும் சரி, பறவையோட ஒலி தான் ஃபர்ஸ்ட் கேட்குமே நம்மளுக்கு. அந்த ஒலி பறவை எப்படி எழுப்புது?
0: ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரியான தகவல். இப்ப நம்ம காலையில சிட்டில இருந்தாலுமே இல்ல நம்ம வந்து கிராமத்துல இருந்தாலுமே எழுந்த உடனே நம்ம ஏதோ ஒரு பறவையோட ஒலிய கேட்டுட்டு தான் நம்ம வந்து எழுந்துக்கிறோமே. அந்த பறவை ஒலி அப்படின்றது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவைகள்ல வந்து ஒரு உறுப்பு இருக்கு, சிரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து வாய்ஸ் பாக்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்ப நமக்கு எப்படி நம்ம பேசுறதுக்கு நமக்கு வாய்ஸ் பாக்ஸ் இருக்கு, நம்ம வந்து லாரிங்ஸ் சொல்லுவோம் நம்மளோட உறுப்பை வந்து. அதே மாதிரிதான் பறவைகளுக்கும் வந்து சிரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அந்த சிரிங்ஸ்லாலதான் வந்து அந்த பறவை வந்து பாடுது, அது மத்த பறவைகள் கிட்ட வந்து அது பேசுது. இந்த சிரிங்ஸ் உறுப்புனாலதான் இந்த ஒலி எதுக்கு வந்து அந்த பறவைகள் எழுப்புது அப்படின்னு நீங்க பாத்தீங்க இனப்பெருக்கம். கண்டிப்பா இனப்பெருக்கத்துக்காக தான் அது வந்து வித்தியாசமான குரல் எல்லாம் கொடுக்குது, பாட்டு பாடுது, இது எல்லாமே பண்ணுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எச்சரிக்கை பண்ணுது. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த பறவை அதோட குட்டிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம அதை வந்து தெரியாம நம்ம ஏதாவது பண்ணிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அதை என்ன பண்ணும் அப்படின்னா கத்த ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப நம்ம அதை வந்து ஏதாவது வேட்டையாடிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கூட்டாளிகளுக்கு வந்து அது வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். இந்த மாதிரி இங்க ஒரு மனுஷன் வரான் அப்படிங்கறதுக்காக எச்சரிக்கை பண்றதுக்கும் சில பறவைகள் வந்து

0: இந்த ஒலியை எழுப்புது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆள்காட்டின்னு ஒரு பறவை இருக்கு, ரெட் வாட்டர் லேப் விங் நம்ம சொல்லுவோம். அது வந்து பேரே வந்து அதுக்கு பேரே ஆள்காட்டி. யாராவது அந்த சைடு மனுஷங்க போறாங்க அப்படின்னா அதுதான் வந்து முதல் பறவையா இருக்கும், ஒரு ஒளிய எச்சரிக்கை ஒளிய வந்து கண்டிப்பா எழுப்பும். அது பக்கத்துல இருக்கக்கூடிய மத்த பறவைகள் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு எச்சரிக்கையா ஆயிடும், இங்க வந்து ஏதோ ஒண்ணு நடக்கும், ஏதோ யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை ஒளி இந்த பறவை எழுப்புறதுனால மத்த பறவைகளும் வந்து எச்சரிக்கையா வந்து இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பறவைகள் சில நேரத்துல நமக்கு தெரியாது எதுக்கு அது வந்து அங்க கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட பிரதேச உரிமைக்காக, டெரிட்டோரியாலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல, அதோட இடத்தை வந்து வேற யாரும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவும் சில மத்த பறவைகளோட என்ன பண்ணும் அப்படின்னா சண்டை போடும். அதுக்காகவும் அது ஒலியை தான் வந்து பயன்படுத்துது.
1: மேடம், இப்ப நம்ம காட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஒலி கேட்க முடியும், பறவைகள் ஒலி கேட்க முடியும், ஆனா பறவைகள் பார்க்க முடியாது. அதே ஒரு நீர்நிலைக்கு போனோம்னா நிறைய பறவையை பார்க்க முடியும், ஆனா சவுண்ட் எதுவும் கேட்காது. ஏன் அப்படி?
0: நீங்க சொன்னது முழுக்க முழுக்க கரெக்டான விஷயம். இப்போ காட்டுல பாத்தீங்கன்னா மரங்கள் நிறைய இருக்கு, அது அந்த பறவைகள் வந்து ஈஸியா ஒளிஞ்சிக்க முடியும். இப்போ ஒளிஞ்சிக்க முடியாததுனால அதை நம்மளால பார்க்க முடியாது. அப்போ அதோட சத்தத்தை மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். அந்த அதோட ஒலிய வச்சுதான் நம்ம வந்து இந்த பறவை இங்க இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கணக்கெடுக்க முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீர்நிலைகளை பாத்தீங்கன்னா நம்ம கண் எதிர்க்கவே வந்து நிறைய பறவைகள் வந்து இருக்கும், ஆனா அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஒலியுமே எழுப்பாது. ஒலி எழுப்பினாலுமே அது வந்து ரொம்ப மைல்டா தான் இருக்கும் அதோட கால்ஸ் எல்லாமே. சோ நிறைய வித்தியாசம் இருக்கு. இத எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா அதோட வாழ்விடம். சோ இப்போ பறவைகள், இந்த நீர் பறவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கான தேவையே வந்து இல்ல, ஏன்னா அதுக்கான இறை வந்து அது கண்ணு முன்னாடியே இருக்கு, அது வந்து ஈஸியா அதை வந்து எடுத்து உண்ணுது. இப்போ காட்டுல வாழ்ற பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் நம்ம சொல்லுவோம். சோ ஒரு ஒரு பறவை ஒரு இறைய தேடி போகணும்னா அது ரொம்ப தூரம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயின்னா அதோட இறைய வந்து தேடணும். அது இறைய தேடினாலுமே அங்க மத்த பறவைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு காம்படிஷன் இருக்கும். அதனால இதை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல போகும்போது காட்டுல வந்து அவ்வளோ சத்தத்தை நம்ம வந்து கேட்கறோம், ஆனா இதே ஒரு நீர்நிலைகள் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளோவா நம்ம வந்து எந்த ஒரு பறவையோட சத்தத்தையும் வந்து நம்மளால கேட்க முடியாது.
1: மேடம், பொதுவா நம்ம சிட்டிலயும் சரி கிராமத்திலும் சரி சில பறவையோட ஒலி கேட்டிருப்போம், நீங்க உங்க அனுபவத்துல இந்த வித்தியாசமான பறவை ஒலி என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
0: வித்தியாசமான பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தேசிய பறவை மயில், அதோட ஒலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூனை கத்துற மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து அதோட சத்தமே வந்து அது எழுப்பும். நமக்கு தெரியாது அங்க பூனை இருக்கா மயில் இருக்கானே நமக்கு தெரியாது, அது நம்ம பக்கத்துல இருந்து பறந்து போனா மட்டும்தான் நமக்கு தெரியும் அது மயில் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வித்தியாசமான கால். இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு இது வித்தியாசம்னு நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பா இது வந்து நம்ம காலையில கேட்டிருப்போம் குயில். அது வந்து எப்படி ஒலி எழுப்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம வித்தியாசமா ஒரு சவுண்டு தான், அதை வந்து நம்ம கொடுக்கும் போது அதுவுமே வந்து நம்மள வந்து ரிப்பீட் பண்ணும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஹேவியர் இந்த குயில் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது.
1: மேடம், பறவைகளோட ஒலி எப்படி இசை உருவாக எப்படி ஊக்குவிச்சு?
0: நீங்க சொன்ன மாதிரிதான், காலையில நம்ம எழுந்த உடனே வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பறவையோட ஒலிய வந்து நம்ம கேட்டுட்டு தான் அந்த நாளை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல இருந்துதான் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து தோன்றி இருக்கும்னு எனக்கு ஒரு இது இருக்கு. சோ நம்ம இந்த பாட்டெல்லாம் கேட்டு கேட்டுதான் நம்ம வந்து அந்த நாளையே வந்து நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம். இதனால வந்து மியூசிஷியன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, சோ மியூசிக் கம்போசர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாட்டை பறவையோட பாட்டை கேட்டுதான் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு விதமான அவங்களுமே வந்து இப்படி ஒரு பறவை வந்து பாட்டு பாடுதுன்னா அதுக்கு நோட்ஸ் இருக்கும். அந்த மாதிரிதான் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாட்டு கேட்டாலுமே அதுக்குமே நோட்ஸ் இருக்கு. சோ எப்படி அந்த பேர்ட்ஸ் அதோட நோட்ஸ் வச்சு அது வந்து அதோட சாங்கையோ இல்ல வந்து அதோட காலையோ வந்து கிரியேட் பண்ணதோ அதை எனக்கு தெரிஞ்சு அத ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க.
1: மேடம், இந்த சீகல் ஒரு பறவை இருக்குல்ல, அந்த பறவைக்கும் நம்ம தெருவுல பாக்குற காக்காக்கும் என்ன விட்டுருவேன்?
0: சீகல் அப்புறம் நீங்க கேட்டது வந்து காக்கா, இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டோத்தோட வாழ்விடமே வந்து வேற வேற, ஆனா இது ரெண்டுத்துக்குமே ஒரே விதமான பிஹேவியர்னு சொல்லுவோம் நம்ம, ஒரே விதமான பிஹேவியரை வந்து நம்ம பாக்கலாம். இப்போ காக்கா அப்படின்னு

0: எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மற்ற பறவைகள் ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அது போய் அதை வந்து இன்டரப்ட் பண்ணி அந்த தேவையான அதோட உணவை வந்து அதை எடுத்துக்கும். அதே மாதிரிதான் இந்த கல் சீகல். சோ இந்த சீகல்மே என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற பறவைகள் வந்து மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், அந்த மீனை அது போய் என்ன பண்ணும், அதை தொந்தரவு பண்ணி அதுகிட்ட இருந்து அதை வாங்கி வந்து அந்த சீகல் வந்து சாப்பிட்டுரும். இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கிளெப்டோ பாரசிட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு உயிரினம் அதோட உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறத அதை எடுத்து இது இது சாப்பிடுறதுனால அதை வந்து பாரசிட்டிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதோட உணவை இதை வந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து காக்காக்கும் சீகளுக்குமான ஒரு ஒற்றுமை. பொதுவாக சீகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் காக்கா காக்காவுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையோரத்துலலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கோஸ்டல் ஹேபிடேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பக்கத்தில் மட்டும் இல்லாமல் அது பீச்லேயும் சரி எல்லா இடத்துக்குமே வந்து அந்த காக்கா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
1: மேடம், கரையோர பறவைகள் பத்தி சொல்ல முடியுமா?
0: கரையோர பறவைகள், சோ கரையோர பறவைகள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கடற்கரை இல்ல ஈரநிலம் இந்த மாதிரியான இடத்துலதான் வந்து கரையோர பறவைகள் வந்து வாழுது. கரையோர பறவைகள் அப்படின்னாலே வந்து ஓகே கரை கிட்டதான் வாழும் அப்படின்லாம் இல்ல, நிறைய கரையோர பறவைகள் வந்து பொதுவா எல்லாமே வந்து வலசை போதல் பண்ணிதான் இங்க வருது. நம்ம நம்ம சென்னையிலயும் சரி இல்ல தமிழ்நாட்டிலயும் சரி நிறைய கரையோர பறவைகள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்த்தாய் தான் இங்க வருது. அந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா கரையோர பறவைகளே பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. நம்ம பொதுவா நம்மளோட இடத்துல பார்க்கக்கூடிய பறவைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட் பைப்பர்ஸ், ப்ளோவர்ஸ், ஸ்டில்ட், அவோசெட், கர்ல்யூஸ், இதெல்லாமே வந்து கரையோர பறவைகளோட வகைகள். இதோட உணவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா புழுக்கள், நண்டுகள், நத்தைகள், பூச்சிகள், மீன்கள் கூட சில கரையோர பறவைகள் வந்து உட்கொள்ளுது.
1: மேடம், பறவைகளோட பாதுகாப்புல சலீம் அலி அவர்களோட பங்களிப்பு சொல்ல முடியுமா?
0: சலீம் அலி அவர்னாலதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பறவைகளை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய. சலீம் அலி வந்து பாத்தீங்கன்னா பறவையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் பறவை மனிதர்னும் நம்ம அவரை வந்து சொல்றோம். பறவையியல் துறையில வந்து பெரும் பங்களிப்பு இவருக்கு இருக்கு. சலீம் அலி அவர்கள் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்காதான் இந்த பறவைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அவருக்கு அதுல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால அவர் வந்து நிறைய பறவைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் பாத்தீங்கன்னா பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு மும்பைல. சோ அந்த இடத்துலதான் அவர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. வேலை பார்த்து நிறைய ஆராய்ச்சி வந்து பண்ண ஆரம்பிச்சாரு பறவைகள்ல. இந்தியால எத்தனை பறவைகள் இருக்கு, நம்ம எல்லா பறவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புக்கும் எழுதினாரு. இந்தியன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் அவரால் எழுதப்பட்டிருக்கு. அவர் பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய நிறைய பறவைகளை வந்து பார்த்து அதுக்கான ஒரு குறிப்பை வந்து அவர் எடுத்தாரு. ஒரு பறவைனா எப்படி இருக்கணும், அதுக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறது அவரோட புக்ல தான் நம்ம வந்து நம்ம பார்த்திருக்கோம். அவர் அந்த பறவைய வரைஞ்சு அதுக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத முதல் கொண்டு அவரோட புக்ல வந்து நம்ம பார்க்கலாம். இவர் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சென்று நிறைய பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஒரு சில பறவைகள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பறவைகள் பத்தியும் வந்து இவர் அவரோட புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு பறவைகள் பத்தி டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம். சோ டாக்குமெண்டேஷன் பண்ணி நிறைய சாங்சுரிஸ் சரணாலயங்கள் எல்லாமே உருவாயிடுச்சு. இப்போ நம்ம நிறைய சாங்சுரிஸ் எல்லாம் பாக்குறோம். இப்ப கோவாலேயே வந்து அவர் பேர் வச்சே ஒரு சரணாலயம் வந்து இருக்கு, சலீம் அலி சரணாலயம், பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல சரணாலயங்கள் உருவாக்குறதுக்கு இவர் வந்து உதவினார்.
1: மேடம், நம்ம நாட்டுல என்னென்ன பறவைகள் இருக்கு?
0: இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கு. சொல்ல போனா 1396 பறவை வகைகள் வந்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 84 வகையான பறவைகள் வந்து எண்டமிக்னு சொல்லுவோம். இப்போ ஒரே அந்த ஒரு பறவை வந்து அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. உதாரணம் பாத்தீங்கன்னா அந்தமான், அந்தமான்ல சில பறவைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த அந்தமான்ல இருக்க பறவைகள் எதுவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க முடியாது. அந்த மாதிரியான பறவைகளை வந்து நம்ம எண்டமிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அங்கேயும் சில பறவைகள் வந்து இருக்கு. அந்த பறவைகளை வந்து நம்ம அந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும், நம்ம சென்னையிலயோ இல்ல வேற எங்கேயாவது இடத்துலயோ வந்து நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரியான பறவைகளை வந்து நம்ம எண்டமிக்னு சொல்றோம். பீகாக்ல இருந்து, மயில்ல இருந்து, ஹார்ன்பில்ஸ், இது எல்லாமே நம்மளோட இந்தியால வந்து இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 583 பறவை வகைகள் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீர் பறவைகள், காட்டு பறவைகள், வேட்டையாடும் பறவைகள், இந்த மாதிரி நிறைய பறவைகளை வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வாழ்விடங்கள் இருக்கு, பறவைகளுக்கு தேவையான நிறைய வாழ்விடங்கள் இருக்கு. நிறைய ஹேபிடேட்ஸ் சொல்லுவோம், கோஸ்டல் ஹேபிடேட்ஸ்ல இருந்து டெரஸ்ட்ரியல் எல்லா

0: வகையான ஹாபிடேட்ஸும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அந்த பறவைகளுக்கான ஏற்ற சூழல் வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. சென்னை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான பறவைகளை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு பறவையை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். சோ நம்ம சென்னையில கிட்டத்தட்ட 200 வகையான பறவைகளை வந்து நம்ம பார்த்திருக்கோம். சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பறவைகளை பார்க்கலாம். மீன் கொத்தி, மண் கொத்தி, அந்த மாதிரி நிறைய வகையான பறவைகள் இருக்கு. இன்னொரு ஒரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாரடைஸ் ஃபிளை கேச்சர்னு ஒன்னு இருக்கு. இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில இருந்து இங்க வரும். மைக்ரேட்டரி சீசன் அப்படின்னு சொல்லுவோம். அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் அந்த டைம்ல இந்த பறவையை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சென்னையில வந்துட்டு தான் இருக்கு. அந்த பறவையை பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆண் பறவை வந்து அதோட டெய்ல் வால்னு சொல்லுவோம். அந்த பறவைக்கு வந்து வால் இருக்கும். அந்த வால் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வால் எப்படி இருக்கும்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும் போது ஒரு ரிப்பன் ஆடுற மாதிரியே தான் அதோட பறவையோட டெய்ல் வந்து இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் அந்த ஆண்க்கு இந்த ஒரு டெய்ல் இருந்தாலுமே அது வந்து ஃபீமேல வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு அந்த டெய்ல் இருக்கு. ஆனா சில டைம்ல அது வந்து ஒரு ஆபத்தா கூட போய் முடியலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அதோட பிரிடேட்டர்னு சொல்லுவோம். இது இத வந்து ஒரு இன்னொரு உயிரினம் வந்து பிடிச்சு சாப்பிடும்ல, அதை வந்து பிரிடேட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரிடேட்டர்ஸ்க்கு வந்து அது ஈஸியா வந்து அதை பிடிக்கிறதுக்கு அந்த டெய்ல் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய உயிரிழப்புகள் இருந்தும் வந்து ஒரு சில பறவைகள் எல்லாம் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வந்து அதோட காலத்தை வந்து கடந்து திரும்பவும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அதோட சொந்த இடத்துக்கே வந்து அது திரும்பி போகுது. அது இல்லாம நிறைய தேன்சிட்டு, அப்புறம் இரட்டை வால் குருவிகள், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹெரான்ஸ் சொல்லுவோம், நீர்நிலையில இருக்கக்கூடிய பறவைகள் ஹெரான்ஸ், இக்ரெட்ஸ், அப்புறம் நிறைய ஷோர்பர்ட்ஸ், நம்ம பார்த்த மாதிரி கரையோர பறவைகள், நிறைய பறவைகள் நம்மளோட சென்னையில வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவா சென்னையில பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடங்கள் வந்து இருக்கு நீங்க பறவைகளை பார்க்கணும் அப்படின்னா. முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டுன்னு சொல்லுவோம், சதுப்பு நிலம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க வந்து காட்டுல வாழ்ற பறவைகள்ல இருந்து நீர்நிலையில இருக்கக்கூடிய பறவைகள் எல்லா பறவைகளையுமே நம்ம வந்து அங்க பாக்கலாம். அது இல்லாம நிறைய இப்ப ஃபாரஸ்ட் பாக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நன்மங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்கு. ஆனா அங்க நீங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு தான் நீங்க போற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா காட்டு உயிரினங்கள், காட்டு பறவைகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பாக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பாரடைஸ் ஃபிளை கேச்சர் அதெல்லாமே வந்து அங்க நிறையவே வரும். ஏன்னா அது காட்டு அப்படிங்கறதுனால அந்த இடத்துல நிறைய இந்த மாதிரியான பறவைகளை வந்து நீங்க பாக்கலாம். இப்ப நீர்நிலைகள் பறவைகளை நீங்க பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து கேளம்பாக்கம் அந்த மாதிரி அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வாட்டர் தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து இந்த ஷோர் பேர்ட்ஸ், வாட்டர் பேர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பாக்கலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு இடத்துல நீங்க போய் பாக்கலாம். தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரையோர பறவைகளே நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோடியக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு, பாயிண்ட் கேலிமர் பேர்ட் சாங்சுரின்னு இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா வகையான கரையோர பறவைகள், நீர் பறவைகள் எல்லாத்தையுமே நீங்க அங்க வந்து பாக்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய பறவை சரணாலயம். சென்னைக்கு பக்கத்துல ஒரு சரணாலயம் இருக்கு, அது வந்து வேடந்தாங்கல். அந்த வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரியுமே வந்து நீங்க போயிட்டு நிறைய பறவைகளை வந்து நீங்க பார்க்கலாம்.
1: மேடம், மைக்ரேஷன் அதாவது வலசை போதல், பறவை வந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது, பல ஆயிரம் கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து பறந்து போகுது. எப்படி பறவைகளுக்கு அந்த திசை அந்த பாதை வந்து ஞாபகம் இருக்கு? நம்மளே மறந்துடும். மனித பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா பறவை பிரெயினோட பயங்கர பெருசு, பட் நம்மளே பாத்தீங்கன்னா பல தடவை போன ரூட்டே மறந்துடுறோம். பறவைகள் எப்படி ஞாபகம் இருக்கு?
0: ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா இப்போ நம்ம கையில வந்து கைபேசி இருக்கு, அதுல நம்ம வந்து ரூட் போட்டு நம்ம போயிடுறோம் ஒரு இடத்துல, இல்ல யார்கிட்டயாச்சும் கேட்டு கேட்டு நம்ம போறோம். ஆனா பறவைகளால அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறவை வந்து மைக்ரேட் ஆகி போகுது அப்படின்னா அதுக்குன்னு சில லேண்ட்மார்க்ஸ் வச்சிருக்கோம். அந்த லேண்ட்மார்க்ஸ் பயன்படுத்தி தான் வந்து இந்த பறவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிராவல் ஆகி போகுது. இப்போ அந்த லேண்ட்மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன், மூன், ஸ்டார்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து லேண்ட்மார்க்ஸா வச்சுக்குது. சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா சில பில்டிங்ஸ் இல்ல சில ட்ரீஸ், சோ அது எல்லாத்தையுமே வந்து லேண்ட்மார்க்ஸா வச்சிருக்கோம். இந்த மாதிரி லேண்ட்மார்க்ஸ் தான் வந்து சில பறவைகள் வந்து இப்ப நீர் பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நீர்நிலையில இருந்து இன்னொரு நீர்நிலைக்கு தான் அது போகணும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பறவைகள் என்ன பண்ணும்னா அதோட வழித்தடத்துல ஏதாவது ஒரு குட்டி குட்டி நீர்நிலைகள் இருக்கும், அந்த நீர்நிலைகளை வந்து லேண்ட்மார்க்ஸா வந்து அது வச்சுக்கும். அது ஒரு ஒரு தடவையும் அந்த சைடு போகும்போது இத்தனை நீர்நிலைகளை நம்ம தாண்டினாதான் நம்மளோட டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட இடம் வந்து வந்துருச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு ரூட் வந்து அதுக்கு தெரியும் வரும். அந்த டைம்ல அதை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த

0: இத்துடன் நிறைவு பெறுவது இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சி.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி மொபைல் ஆப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளில் இப்போது இடம்பெறுவது காற்றோடு கலந்திடவா. இனிய பாடல்களின் வரிசையில் முதலாவதாக விண்ணைத்தாண்டி வருவாயா படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷால் பாடியுள்ள பாடல்

நேரம் 10:37. மத்தியாலை 770 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவ நிகழ்ச்சியில் அடுத்து உன்னிகிருஷ்ணன் ஸ்வனலதா குரல்களில் தாஜ்மஹால் படப்பாடல்.

0: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.1°C, இயல்புக்கு 1.5°C அதிகம். குறைந்த அளவு 29°C, இயல்புக்கு 1.7°C அதிகம். பதிவான மழையளவு 4.6 mm. காற்றில் ஈரப்பதம் 95%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38°C, இயல்புக்கு 1.3°C அதிகம். குறைந்த அளவு 29.1°C, இயல்புக்கு 2.1°C அதிகம். பதிவான மழையளவு 0.6 mm. காற்றில் ஈரப்பதம் 82%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38-39°C ஒட்டியும், குறைந்த அளவு 28-29°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் இந்தோ சார்சனை கட்டிடக்கலை, எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, மூத்தோர்களின் எலும்பு பிரச்சினைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு வன மகோத்சவ் வாரம் குறித்த சிற்றுரை, 7:45 நகர்வலம் இன்றைய இளைஞர்களின் தூக்கமின்மை பிரச்சினைகள் வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8:02-8:45 திரைகாணம், 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம், திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் தொடர் நிகழ்ச்சி, 9 அரங்கிசை ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும், 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், சரஸ்வதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், வி ராமைய விட்டல் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம் மண்ணோடு மனம் இணைந்து, சுய உதவிக்குழு நடத்தி வரும் பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் வேர் முதல் நுனி வரை நன்மைகள் தரும் சங்குப்பூ பற்றிய தகவல், உங்களுக்காக பெண்களின் நலன் காக்கும் யோகாசனம் தகவல் வழங்குபவர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள், பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம், விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் தினம் விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்களுடன் நேர்முகம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 இரவு 7
1: Prime Minister Narendra Modi today had a telephonic conversation with the Iranian President Dr. Masoud Pezeshkian. During the talks, President Pezeshkian briefed Mr. Modi on the recent developments in West Asia and the way forward. The Prime Minister welcomed the understanding reached and reiterated India's consistent position that all issues must be resolved through dialogue and diplomacy. Mr. Modi reiterated the need for continued efforts to ensure lasting peace and stability in the region and for safeguarding freedom of navigation and commerce. Prime Minister Narendra Modi today interacted with the various secretaries to several ministries at Seva Teerth in New Delhi. The discussion focused on two key themes. The first was deregulation and other reforms for ease of doing business and ease of living, while the second was promoting Atmanirbharta. During the meeting, the Prime Minister stressed the importance of adopting a whole-of-government approach and breaking departmental silos. Highlighting the importance of integrated planning and coordination, Mr. Modi encouraged wider utilization of the PM Gati Shakti as an effective platform for interdepartmental coordination and informed decision making. He exhorted the secretaries